அருளமதமாய் பொங்கியிடும் மகிழ்ச்சியின் ஆனந்த தருணங்கள் சிச்சரம் தொடுத்து இன்னிசை மாலையை சூடி மகிழ வைத்து நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் அருள் மாலை.

கோடை பண்பலை நெருப்பொழியாய்ந்தில் இன்று மலர்ந்து மனம் வீசி இருக்கும் நமதனி நிகழ்ச்சி முட்டுக்கள் காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 கேட்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முஸ்திரி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுசிங் ஆலய விழா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பாணியங்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கிட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மனம் வீசி இருக்கிறது தூரத்து சந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ராயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டான ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மெக்னா சிப்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வானவில், வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் பொறுமை எங்கே அவசியம் வார்த்தையிலா வாகனத்திலா, 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள், 11:00 பட்டுப்பட்டாளம், இன்றைய பட்டுப்பட்டாளம் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடும் கழுப்புகளோடு இசைக்க இருக்கிறது, நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:30 கேட்கலாம் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில், 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு துள்ளலிசை கானங்களோடு இசைக்கும் டோல் தமாக்கா தோல், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் தெரிவில் இசைக்க இருக்கிறது, நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ணத்தூரிகை, 4:30 கிட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையின் முசிறியின் வண்ணத்தூரிகை, வண்ணத்தூரிகை இன்று சிக்கிருக்கிறது கலக்கல் கேள்வியாக, 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம், 5:30 கிட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு திரையிசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7 மணிக்கு நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களுடன் இசைக்கும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில், 7:55 சேவை செய்திகள், 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இசைக்கும் இளமை பேசுகிறது, இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை என 2 விளையாட்டுகளோடு இசைக்கும், 9 மணிக்கு இரவு நேர இசைத்தென்றல் வீசும் கொடை தென்றல், இன்றைய கொடை தென்றல் உயிரில் உறைந்தவையாக, 10 மணிக்கு சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவே சுகம் இன்று அழைக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் அழகிய நினைவுகளை, 11 மணிக்கு இடைவிடாத இசை ராகம் பாடும் இரவு சிறகு இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமது நிகழ்ச்சி முட்டுக்கள்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1,244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

கொஞ்சு மிகிழும் அதிகாலை பொழுது மெல்ல மெல்ல சுடர்விடும் செங்கதிர் ஒளியோடு எட்டி பார்க்கும் காலை கதிரவன். அவனின் சுடர் ஒளியில் மிளர்ந்து மகிழும் சின்னஞ்சிறு பனித்துளிகள், அதன் அருகில் அசைந்தாடும் வண்ண வண்ண பூக்கள், இவ்வழகிய இயற்கை ஓவியத்தை தீட்டும் காலை ஓவியத்தை இனிசையோடு வரவேற்க கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரி அலைக்குள் கால் நினைத்து செல்ல கருத்து கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 119.

0: நிலவே, மலர் போன்ற கண்களை கொண்ட இவளின் முகத்தினை ஒத்திருக்க நீ விரும்பினால் உலகில் பலர் காணும்படியாக நீ தோன்றி உலா வராதே. குறள் எண் 119 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
1: மலரன்ன கண்ணால் முகம் ஒத்தியாயின் பலர் காண தோன்றல் மதி.
0: நிலவே, மலர் போன்ற கண்களை கொண்ட இவளின் முகத்தினை ஒத்திருக்க நீ விரும்பினால் உலகில் பலர் காணும்படியாக நீ தோன்றி உலா வராதே. குறள் எண் 119 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
2: ஆறு மணி 6 நிமிடத்தில் சீட்டுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

காலை நேரத்தின்றி வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருப்பொழி ஐந்தின் வசந்த விடியல். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை நிருப்பொழி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சிலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்குதுங்க. யாரெல்லாம் நம்ம தூரத்து சொந்தங்கள் அப்படின்னா, வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்க அனைத்து மாவட்டத்தின் அன்பு உள்ளங்களும் அழைக்கலாம் இன்று காலை 8 மணிக்கு. அப்போ நாங்கள் கூப்பிடக்கூடாதான்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு நல்லாவே கேட்குதுங்க. நியூஸ் ஆன் இயர் செயலியில் கேட்டுட்ருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களும் அழைக்கலாம் இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில் இணையலாம் தூரத்து சொந்தங்களாக.

0: 100.5 இன்று மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் இன்று அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. 9 மணிக்கு பானவில், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இன்றைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை நிகழ்ச்சி இன்று வருகிறது கலக்கல் கேள்வியாக. 7 மணிக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களுடன் தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை. 20 தாளாட்டாய் வீசும் கொடை தின்றல் 9 மணிக்கு இன்று உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு நினைவே சுகம் இன்றைய நேரலை அழைக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை. அவை அனைத்தும் நம் கோடை பண்பலை 100.5 இன்று உங்களுக்கு வழங்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
6: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
6: அப்படியா?
5: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
6: அப்போ இப்பவே போலாம்.
7: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

கன்னியாகுமரி திருத்தலத்தில் அன்னை எழுந்தருளிய வரலாறு என்ன? கன்னியாகுமரியிலிருந்து 5 மைல் தொலைவில் உள்ளது சுசீந்திரம் என்ற திருத்தலம். இங்கே கோயில் கொண்டிருக்கும் தானுமாலையின் கன்னியாகுமரியில் அறந்தவம் ஏற்றி கொண்டிருக்கும் பகவதியின் பேரழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள முனைந்தார். அவருடைய விருப்பத்தை அறிந்த தேவர்கள் திடுக்கிட்டார்கள். அதனால் அசுரரை அழிப்பதற்காக மேற்கொண்டிருக்கும் அன்னையின் தவம் பாதிக்கப்படுமே. அவர்கள் நாரதரின் உதவியை நாடினார்கள். அவர் தாம் ஒரு திட்டம் வகுத்திருப்பதாகவும் அதன் மூலம் அந்த திருமணத்தை நிறுத்துவதாகவும் வாக்களித்தார். தானுமாலையனை அழைத்து வணங்கி நின்றார் நாரதர். அன்னையை மனம் புரிவதனால் அவர் 2 நிபந்தனைகளை நிறைவேற்றி வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டார். அதாவது, கண்ணில்லா தேங்காய், காம்பில்லா மாங்காய், நரம்பில்லா வெற்றிலை, கணு இல்லா கரும்பு, இதழில்லா மலர் ஆகியவற்றை திருமணத்துக்கான மாப்பிளை வீட்டு சீதனமாக அவர் அனுப்பி வைக்க வேண்டும். 2வது, சூரிய உதய நேரத்திற்கு முன்னாலேயே திருமண முகூர்த்தம் அமைவதால் அதற்கு ஒரு நாழிகைக்கு முன்னதாகவே அவர் மணமேடைக்கு வந்துவிட வேண்டும். இயற்கைக்கு முரணான சீதன பொருட்கள் மற்றும் சூரியோதத்துக்கு முன்னால் திருமணம் என்ற வித்தியாசமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார் தானுமாலையன். அவருக்காக இயற்கையும் வளைந்து கொடுத்தது. ஆம், கோரப்பட்ட சீதன பொருட்களை மனமுவந்து தந்து அவற்றை வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தார் தானுமாலையன். முகூர்த்த நாளன்று தன் பயணத்தை நள்ளிரவிலேயே மேற்கொண்டார். அவர் புறப்பட்டு விட்டதை அறிந்த நாரதர் அவர் குமரித்தலத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்னால் சேவல் கூவுவது போல குரல் கொடுத்தார். அதை கேட்டு திடுக்கிட்டார் தானுமாலையன். சேவல் குரல் கேட்கிறதென்றால் அது பொழுது விடியும் நேரமல்லவா என்று பதை பதைத்தார். சூரிய உதயத்துக்கு ஒரு நாளிகைக்கு முன்னதாகவே தான் மணமேடைக்கு போக முடியாதே, இதையும் மீறி சென்றால் தனக்கு அவமானமாக முடியுமே என்று யோசித்தார், தயங்கினார். திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தார். மீண்டும் சுசீந்திரத்துக்கு வந்து நிலை கொண்டார். அவ்வாறு அவர் சேவல் குரல் கேட்ட இடம் இன்று வழுக்குப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. சேவலாக கூவி தானுமாலையனை நாரதர் திரும்பி போக செய்ததை நினைவுறுத்துவது போல அந்த பாறையில் சேவலின் கால் தடமும் தானுமாலையனின் திருவடி தடமும் பதிந்துள்ளன.

0: தானுமாலையின் திருமணத்திற்கு வர இயலாததால் அன்னை பகவதியின் தவம் இடையூறியின்றி தொடர்ந்தது. அதனால் பராக்கிரமம் பெற்று அவள் அசுரர்களை அழித்தொழித்தாள். இந்த வகையில் நாரதரின் சூழ்ச்சி தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையிலேயே முடிந்தது. கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் மனத்தாங்கல் தான். தானுமயாளன் அனுப்பியிருந்த சீதன பொருட்களை என்ன செய்வது? திருமணமே இல்லை என்றான பிறகு சீதன பொருட்களுக்கு உரிமை கொண்டாட முடியுமா? ஆகவே அவற்றை கடலில் வீசி எறிந்தால் அவை குமரி முனையின் கரையில் பல்வேறு நிறமுள்ள மணல்களாகவும் பல குஞ்சுகளாகவும் இஞ்சளவும் பரவி கிடக்கின்றன என்கிறது புராணம். கோயிலில் குமரி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் திருக்காட்சி அருள்கிறாள். இழுப்பை பூமாலையை ஒரு திருக்கரத்தில் தரித்து மற்றொரு திருக்கரத்தை தொடை மீது வைத்திருக்கிறாள். இந்த கோயிலில் கிழக்கு நடை எப்போதுமே சாத்தப்பட்டிருக்கும். நவராத்திரி 3 நாட்கள் மற்றும் ஆடி அமாவாசை, வைகாசி விசாகம் ஆகிய 5 நாட்கள் மட்டுமே இந்த வாயிலை திறப்பார்கள். இதன் வழியாக வெளியே வந்து உற்சவர் அம்மன் நகர்வுலா வருவாள். பிறகு கோயிலுக்கு திரும்பும் அன்னைக்கு கிழக்கு நடையிலிருக்கும் கன்னிகா தீர்த்தத்தில் ஆராட்டும் நடக்கும். அடுத்து கிழக்கு நடை வழியாகவே தன் கொழு மண்டபத்துக்கு போய் அமர்வாள் குமரி. இங்கு அமைந்திருக்கும் கன்னி தீர்த்தம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர கோயிலை சூழ்ந்த கடல் துறையில் 11 தீர்த்தங்கள் உள்ளன. இங்கு நவராத்திரி உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. முக்கடலும் சங்கமிக்கும் இந்த அற்புத திருத்தலத்தில் பௌர்ணமி நாளில் சூரிய அஸ்தமனமும் சந்திர உதயமும் ஒரே சமயத்தில் நிகழ்வதை காண கண் கோடிதான் வேண்டும். இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கோயிலை தரிசித்தோம். இன்று
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி.

0: ஃபேன்ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன்ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 org.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய

0: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ₹1,200 கூடுதலாக பெறுங்கள்.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
7: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட்

0: இன்று வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
1: வழங்கும் வசந்த விடியல்.
2: மதுரை கள்ளழகர் கோவில் ஆடி பெருந்திருவிழாவில் இன்று பகலில் தங்க பல்லக்கிலும் இரவில் சேஷ வாகனத்திலும் சுவாமி எழுந்தருளல். குமரபாளையம் விட்டலபுரி பாண்டரங்கர் கோவில் ஏகாதசி மகோத்சவ விழாவில் இன்று சிறப்பு பூஜைகள்.

6:31 இசைவாசம் வீசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். காலை 9 நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மெக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர் துறையூர், முசிறியில் வானவில். நம் கேட்கலாம் மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வானவில். இன்றைக்கி வர இருக்கக்கூடிய வானவில் தர இருக்கக்கூடிய வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை எங்கே அவசியம், வார்த்தையிலா வாகனத்திலா?

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% to 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: கொஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
12: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு கைலாஸ் சில்க்ஸ்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா ரெண்டு குதிரை வால்பட்டு வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கீர்த்திகா.
0: கீர்த்திகாவா? நீங்க எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க கீர்த்திகா?
1: மூன்றாம் வகுப்பு.
0: உங்க ஃப்ரெண்ட் சின்னோன் பெரிய பாப்பா வந்து ஒன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க, நீங்க என்ன மூணாம் வகுப்புன்னு சொல்றீங்க? நீங்க நிறைய சாப்பிட மாட்டீங்களா?
1: சாப்பிடுவோம்.
0: அப்புறம் ஏன் நீங்க நிறைய வளரல? குட்டியோண்டு பாப்பாவே இருக்கீங்க. உங்க அப்பா பேர் என்ன?
1: தவபாண்டி.
0: அம்மா பேர்?
1: ரெனிதா.
0: அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: கொத்தனார் வேலை.
0: நீங்க இப்போ படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ் ஆவீங்களா? போலீஸ் ஆகி நீங்க என்ன செய்வீங்க?
1: திருநெல்ல அடைச்சு போடுவோம்.
0: அடைச்சு போடுவீங்களா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. சரி சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க?

0: பாட்டு.
1: என்ன பாட்டு பாடுவீங்க?
0: மின்னில் வீடு கட்டலாம், மின்னில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், மின்னினை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவிலை தூளி கட்டி ஊஞ்சலாய்

0: வெண்வெளியை சுற்றலாம், மேகமலம் சேற்றெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், மேனுமணி விடுபடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க?
0: பாண்டி மேம்.
1: ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்களை பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க? அப்படியா, எதுக்காக பார்த்தீங்க? அவங்க எப்படி இருந்தாங்க? போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க?
0: அடிச்சு போடுவாங்க.
1: யார?
0: திருடன்.
1: திருடுனாக்க போலீஸ்ல பிடிச்சி போலீஸ்காரங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
11: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
10: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
11: அப்படியா?

0: அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இனிசிச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: Viking Bunions and Briefs.
6: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
9: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
12: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
11: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
12: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

காலை நேர தென்றலோடு இசைப்பாடும் குயில்கள், கொஞ்சிடும் சிட்டுக்கள், அதனுடன் துளிர்விடும் சிறு மொட்டுக்கள், அதில் கதிரொளியோடு சுடர் ஒளி வீசும் விடிகள் என்பது கதிரவனின் உதயம் மட்டுமல்ல, நம் சிந்தனையின் புதிய தொடக்கம். அதை இன்னிசையோடு வரவேற்று மகிழ்வித்து சென்றது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியில் நிகழ்ச்சி நடந்த நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் கௌசியா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ₹1200 கூடுதலாக பெறுங்கள்.
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
8: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
1: வழங்கிய வசந்த விடியல்.
9: இனினும் கொடை பண்பலை 100.5 புலர் இருக்கிறது சுகமான காலை. இசைக்கும் முறையின் இந்த இருப்போம் இசையோடு.

0: கோடை பண்பலை 100.5.
1: உற்சாகமான இந்த காலை நேரத்தை புன்னகையோடும் புத்துணர்ச்சியோடும் தொடங்குவோம். நாளைக்கு விடுமுறைன்னு இன்னைக்கு கொண்டாட்ட மனநிலைமைக்கு வந்திருப்போம். கோடை பண்பலையும் உங்களோட கொண்டாட தயாராக இருக்கு. சுகமான காலையோட கொண்டாட்டத்திற்கு உங்களோட தயாராக இருக்கேன் நிலாமகள் பாக்யா.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: Viking Bunions and Briefs.
6: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
9: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாழைப்பூவிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டு பொருட்கள் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

கொடைப்பண்பலை 100.5 நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:14 ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீடியோலும் பார்த்தீங்கன்னா புது வாய்ப்பை தரக்கூடிய உற்சாகத்தோடு தொடங்குவோம்.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கோம். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேட்குறாங்க, அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 அடுத்து 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1 வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: மதுரை மடிசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய், ஓகே. பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: Viking Bunions and Briefs.
8: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.
11: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
12: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.

தேனி வட வீரநாயக்கன்பட்டி சாலை தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பாக ஃபேன்சி ஜுவல்லரி டிசைனிங் பயிற்சி, சேனல் பை தயாரித்தல் பயிற்சியானது இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சியானது முற்றிலும் இலவசம். 14 நாட்களுக்கு நடைபெறும் இந்த பயிற்சிக்கு விருப்பமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள்

கலை பண்பலை 100.5 நேரம் இப்போ 7:26 ஆயிடுச்சு. உற்சாகம் மட்டும் உங்களோட துணைக்கு இருந்துச்சுன்னா எந்த இலக்குமே தொலைவில் கிடையவே கிடையாதுங்க.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை தாங்களாகவே இணைய வழியில் எளிதாக பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். இந்த சுய கணக்கெடுப்பு பணியை இணைய வழியில் நிறைவு செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் சுய கணக்கெடுப்பு எண் அவரவர் செல்போனிற்கு வரும். அதனை மக்கள் இணைய வழியில் பதிவு செய்திருப்பவர்கள் வைத்திருக்க வேண்டும். வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களிடம் அந்த சுய கணக்கெடுப்பு எண்ணை தெரிவித்தால் அவர்கள் அந்த விவரங்களை சரிபார்த்து கணக்கெடுப்பை நிறைவு செய்து செல்வார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை பெற 1855 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 7806807602 தொடர்பு கொண்டும் விளக்கத்தினை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார்.

பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். சுகமான காலை 7:32 நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கற்றல் அப்படிங்கிறது எப்போவுமே முடியறதே இல்லைங்க. நம்ம எவ்வளவுதான் கற்றுக்கிட்டாலும் 80 கூட ஒரு ஓடிபி கொடுக்கக்கூடாதுன்னு கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளோ நாள் சம்பாதிச்ச பணமும் வீணாக போயிடும்.

0: JJ College of Engineering and Technology, Zoramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: Kamaraj College of Engineering and Technology, Autonomous, Virudhunagar. Puthutili Chamber of Commerce and Industry, Angikaram Petra, Thalaisiranda Kalluri.
2: 185 cut-off manavargalukku tuition, college matrum hostel fees illai. 180 cut-off manavargalukku tuition matrum hostel fees illai.
1: Ovvoru thurayilum mudanmai manavargalukku thangamidalgal.
2: 50 kkum merpatta value added courseludan.
1: Kamaraj College of Engineering and Technology, Virudhunagar. Counseling code 4959.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
2: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
7: Viking Bunions and Briefs.
8: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
11: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
5: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: Viking Bunions and Briefs.
8: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
11: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
5: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.

0: வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அமைச்சரே, மழை காலத்தில் வெளியே வர மனசே இல்லை. இருந்தாலும் உங்கள் கட்டாயத்தின் பேரில் தான் நனைந்தபடியே நகர்வலம் வருகிறேன்.
4: வெயில் காலம் என்றால் மட்டும் அப்படியே வேர்வை சிந்து நகர்வலம் வந்து விடுவீர்கள். பேசாமல் வாருங்கள் மன்னா.
3: நனைந்து வருகிறேனே அமைச்சரே.
4: அதற்கு என்ன மன்ன செய்வது? நாம் எல்லாம் இந்த வெயில் மழையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது.
3: இருந்தாலும் அமைச்சரே, என்னுடைய விலை உயர்ந்த போன், என்னுடைய விலை உயர்ந்த வாட்ச், என்னுடைய விலை உயர்ந்த ப்ளூடூத் ஹெட்செட், அடுத்து என்னுடைய
4: மன்னா மன்னா மன்னா போதும் போதும். நீங்கள் ஒரு காஸ்ட்லியான மன்னர் என்று உலகிற்கே தெரியும். இப்போது என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள்.
3: நான் நனைய கூடாது அமைச்சரே, அவ்வளவுதான்.
4: அப்படியா? மன்னா, அங்கே பாருங்கள், ஒரு ரெயின் கோட் கடை போல தெரிகிறது. அங்கே செல்லலாம், வாருங்கள். போனால் போகிறது, ஒரு ரெயின் கோட் வாங்கி கொடுக்கிறேன்.
3: அமைச்சரே, அமைச்சரே, இரண்டாக வாங்கி கொடுங்கள்.
4: ஏன் மன்னா, போதும் என்ற மனமே உங்களுக்கு இல்லையா? பேசாமல் வாருங்கள் மன்னா. இங்கே இந்த கடையில் யாருமே இல்லை. என்ன செய்வது, நேரம் வேறு ஆகிறதே. சரி மன்னா, பேசாமல் இங்க இருக்கும் ரெயின் கோட்டுகளை எல்லாம் நானே ஒவ்வொன்றாக எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன்.
3: என்ன அமைச்சரே, ரெயின் கோட் வியாபாரம் பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே.
4: அப்படி இல்லை மன்னா, இன்று July 25 சார்லஸ் மேஷின்டோஸின் நினைவு நாள். அவரை பற்றி கொஞ்சம் படிக்கலாம் என்று படித்தேனா, அதனால் தான் இதுவெல்லாம் எனக்கு தெரிய வந்தது.
3: அமைச்சரே, ஏதோ ஒரு பெயர் சொன்னீர்களே, சார்லஸ் மேஷின்டோஸ்
4: மன்னா.
3: சரி, அவருக்கும் இந்த ரெயின் கோட்டிற்கும் என்ன தொடர்பு
4: மன்னா? ஸ்காட்டிஷ் வேதியியலாளரான இந்த சார்லஸ் மேஷின்டோஸ் தான் 1823 தண்ணீர் புகாத இந்த நவீன ரெயின் கோட்டை கண்டுபிடித்திருக்கிறார். மாடர்ன் வாட்டர் ப்ரூஃப் ரெயின் கோட்டின் இன்வென்டரான சார்லஸ் மேஷின்டோஸ் அப்போதே ரப்பர், நிலக்கரி, தார் இவற்றின் துணை கொண்டு இந்த தண்ணீர் புகாத ரெயின் கோட்டை உலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மன்னா. பின்னாட்களில் பல பல நவீன மாற்றங்கள், ரெயின் கோட்டுகளில் புது புது தோற்றங்கள், வடிவங்கள் என்று வந்துவிட்டன மன்னா. இன்று நாம் மழை காலத்திலும் ரெயின் கோட் அணிந்து கொண்டு தைரியமாக வெளியே செல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் சார்லஸ் மேஷின்டோஸ் தான்.
3: ஓ, சிறப்பு சிறப்பு. எங்கே ரெயின் கோட்டுகளை எல்லாம் காட்டுங்கள் அமைச்சரே.
4: மன்னா, ரெயின் கோட்டுகளில் சிங்கிள் லேயர், டபுள் லேயர், 2-in-1, நெட்டு வைத்தது, நெட்டு வைக்காதது, சாயம் போடாமல் விட்டு வைத்தது, விட்டு வைக்காதது, ஆண்களுக்கு என்று பிரத்யேக ஆடை, பெண்களுக்கு என்று பிரத்யேக ரெயின் கோட் என்று பல வகைகள் இருக்கின்றன மன்னா.
3: அமைச்சரே, மழையில் சென்றால் நனையாமல் செல்ல வேண்டும், அதற்கு எதற்கு இத்தனை வகை ரெயின் கோட்டுகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள்?
4: அப்படி இல்லை மன்னா, பலரின் தேவைக்கேற்பவும் வசதிக்கேற்பவும் ரெயின் கோட்டுகளை வகை வகையாக வடிவமைத்திருக்கிறார்கள். நாம் அதை தேர்வு செய்து வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான்.
3: ஓஹோ,
4: இப்போது இந்த சிங்கிள் லேயர் ரெயின் கோட்டுகள் எல்லாம் ஓரளவுக்கு மழை குளிரை தாங்கும். அதுவே டபுள் லேயர் ரெயின் கோட் என்றால் நல்ல மொத்தமாக இருக்கும், பெரிய மழையை கூட அது தாங்கும். அடுத்து நெட் வைத்த ரெயின் கோட், அது மிகவும் கதகதப்பாக இருக்கும், எவ்வளவு மழை பெய்தாலும் நமக்கு குளிரவே குளிராதாம் அண்ணா. அடுத்து 2-in-1 ரெயின் கோட், அதை ஸ்வெட்டராகவும் பயன்படுத்தலாம், ரெயின் கோட்டாகவும் பயன்படுத்தி மழையில் வெளியே செல்லலாம். அதே போல நாம் ரெயின் கோட் வாங்கும் போது கொஞ்சம் எடை குறைவாக வாங்கி பயன்படுத்துவது நல்லது என்கிறார்கள். பிறகு மன்னா, இங்கே பாருங்களேன், இந்த ரெயின் கோட்டில் பெரிய பாக்கெட் இருக்கிறது இல்லையா, இந்த பாக்கெட்டுக்குள் மொத்த ரெயின் கோட்டையும் மடித்து அழகாக உள்ளே வைத்து எங்கே வேண்டுமானாலும் எளிமையாக தூக்கி செல்லலாம் அண்ணா.
3: ஓ, பலே பலே, நல்ல வசதிதான் அமைச்சரே. சரி அமைச்சரே, ஆண்களுக்கு என்றும் பெண்களுக்கு என்றும் தனித்தனியாக பிரத்யேக ரெயின் கோட்டுகள் இருக்கிறது என்று சொன்னீர்களே, அது என்ன?
4: அது அம்மனா, அதாவது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது. இது ஃபுல் ஸ்ட்ரெச் ரெயின் கோட் என்று சொல்வார்கள். இது முட்டிக்கு கீழே வரை வரும். பெரும்பாலும் இது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் ரெயின் கோட்டை வாங்கும் போது இடுப்பு பகுதியில் லாக் ரோப் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டுமா, அப்போதுதான் நடந்து செல்வதற்கும் அணிந்து கொள்வதற்கும் ஃபிட் ஆக இருக்கும்.
3: சரி அமைச்சரே, அப்படியானால் இதை அணிந்து கொண்டு வண்டி ஓட்ட முடியாதே.
4: சட்டை போலவே மேலே ஒரு ரெயின் கோட், நம்முடைய பேண்ட் போலவே கீழே ஒரு ரெயின் கோட். அதை அணிந்து கொண்டு நம்மால் ஓரளவுக்கு வேகமாக நடக்க முடியும், வாகனம் ஓட்ட முடியும், இன்னும் இலகுவாக இருக்குமா மன்னா? பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பிரத்யேகமாக பேக் ரெயின் கோட் என்று ஒன்று இருக்கிறது. அதை வாங்கி அணிந்து கொண்டால் தங்களுடைய பள்ளிக்கூட பையையும் சேர்த்து நனையாமல் பாதுகாக்க முடியும் என்கிறார்கள்.
3: நல்லது நல்லது அமைச்சரே. தண்ணீர் புகாத ரெயின் கோட்டை கண்டுபிடித்த சார்லஸ் மேஷின்டோஸ் அவர்களின் நினைவு நாளில் ரெயின் கோட்டுகளை பற்றி சொன்னது நன்றாக இருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்தது. அருமை அருமை அமைச்சரே, எனக்கு இந்த டாப் தனியாக பாட்டம் தனியாக இருக்கிறது அல்லவா, அந்த ரெயின் கோட் தான் பொருத்தமாக இருக்கும். இங்கே எடுத்துக் கொடுங்கள்.
4: அப்படியா? இதோ இந்த அருங்கள் மன்னா. மன்னா மன்னா, கடைக்காரர் வந்து விட்டார், காசு கொடுத்து விடுங்கள்.
3: சரியாக வந்து விட்டாரே. சரி சரி, கொடுத்து விட்டேன், வாருங்கள் அமைச்சரே, போகலாம்.
4: ஏன்மனா, மழையில் நனையாமல் இருக்க ரெயின் கோட் தான் புதிதாக வாங்கி அணிந்து கொண்டீர்களே, பிறகு எதற்கு குடை பிடிக்கிறீர்கள்?
3: ரெயின் கோட் நனைந்து விடுமே அவச்சரே.
4: ஓஹோ, சரி, அப்படியானால் உங்கள் குடை நனைந்து விடாதாமண்ணா?
3: அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைச்சரே. இன்னும் சிறிது நேரத்தில் நான் காருக்குள் அமர்ந்து குடை பிடித்துக் கொண்டுதான் வீடு திரும்ப இருக்கிறேன். அதனால் குடையும் நனையாது.
4: என்ன,
0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூலை 25
0: மகாராஷ்டிராவில் பிறந்த மங்கை
2: இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருந்த குமாவும் மலையில் அமைந்துள்ள நைனிதால் என்னும் இடத்தில்

0: குமாவும் மலையில் அமைந்துள்ள நைனிதால் என்னும் இடத்தில் பிறப்பு.
1: புலிகள் மற்றும் சிறுத்தை புலிகள் பற்றிய நூல்கள் இவரின் சிறப்பு.
0: புலிகளின் தாக்குதலில் இருந்து மனிதர்களை காப்பதில் வகித்தார் முக்கிய பொறுப்பு.
1: இந்திய சூழலியலாளரும் எழுத்தாளருமான ஜிம் கார்பர் பிறந்த நாள் இன்று.
0: ஆண்டு 1875.
1: ஜே அலெக்சாண்டர் என்ற இயற்பெயர் கொண்டவர்.
0: மென்மையான உணர்வுகள், இளையோடும் ஆழமான கதைகள்,
1: அழகுணர்ச்சி மிகுந்த காட்சி அமைப்புகள் இவரின் திரைப்படங்களின் சிறப்பு.
0: புதுமை பித்தனின் சிற்றன்னை என்ற குறும் புதினத்தை அடிப்படையாக கொண்டு
1: இவர் இயக்கிய உதிரி பூக்கள்
0: தமிழ் திரையுலக வரலாற்றின் மிகச்சிறந்த படங்களில் ஒன்று.
1: முள்ளும் மலரும்,
0: பூட்டாத பூட்டுகள்,
1: ஜானி,
0: நெஞ்சத்தை கிள்ளாதே,
1: கை கொடுக்கும் கை போன்ற பல படங்கள் இவரின் படைப்புகள்.
0: தெரி,
1: நிமிர்,
0: சீதகாதி,
1: பேட்ட போன்ற படங்களில்
0: திரையில் தோன்றிய தமிழ் திரைப்பட இயக்குனர்,
1: திரைக்கதையாளர்,
0: வசனகர்த்தா,
1: நடிகர் என பன்முகம் கொண்ட
0: இயக்குனர் மகேந்திரன் பிறந்த நாள் என்று.
1: ஆண்டு 1939. ராமன் இவர் இயற்பெயர்.
0: இவரின் இளமை காலம் மலேசியாவில்.
1: மருத்துவம் படிக்க வேண்டும் என்பது இவரின் விருப்பம்.
0: சென்னைக்கு வந்ததோ மருத்துவம் படிக்க,
1: அங்கு கிடைத்ததென்னவோ இயக்குனர் ஸ்ரீதரின் அறிமுகம்.
0: அதனால் 1964
1: காதலிக்க நேரமில்லை படத்தின் மூலம்
0: தமிழ் திரையுலகுக்கு தெரிமுகம்.
1: இதய கமலம்,
0: குமரிப்பெண்,
1: அதே கண்கள் என திரைப்பட பட்டியல் நீளும்.
0: இயக்குனர்,
1: தயாரிப்பாளர்,
0: நடிகர் என பன்முகம் கொண்ட தமிழ் திரைப்பட நடிகர்
1: ரவிச்சந்திரன் நினைவு நாள் இன்று.
0: ஆண்டு 2011.
1: சங்கீத கலாநிதி விருதினை பெற்ற இளம் கலைஞர் என்ற பெருமை இவருக்கு உண்டு.
0: விருது பெறும் பொழுது அவருக்கு வயது 39.
1: அத்தோடு பெற்ற விருதுகளும் பதக்கங்களும் ஏராளம்.
0: அதில் அடங்கும் பத்மபூஷன், பத்ம விபூஷன்,
1: தன் மாணவர்களால் செம்மங்குடி மாமா என அழைக்கப்பட்ட
0: செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் பிறந்தது
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கோடி காவலில்.
0: முதல் அரங்கேற்றத்திற்கு பின் பாடியது
1: 1927 சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில்.
0: இசை கல்லூரியின் முதல்வராக 23 ஆண்டுகள்.
1: பின் 1957 1960
0: சென்னை அகில இந்திய வானொலி கர்நாடக இசைப்பிரிவுக்குரிய தலைமை தயாரிப்பாளராக இருந்த
1: கர்நாடக இசை பாடகர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் பிறந்த நாள் இன்று.
0: ஆண்டு 1908.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், your perfect partner. Prithvi, Prithvi, woman's innerwear, your perfect partner.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட்.

0: இன்னிசைச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங்

0: தொடர்புக்கு
1: புன்னகையோடும் புத்துணர்ச்சியோடும் தொடங்கி இருக்கிற இந்த நல்ல உங்களோட சிந்தனைகளும் செயல்களும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறது உங்கள் கோடை பண்பலையின் சுகமான காலை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் பாக்யா.

வணக்கம். வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மஸ்கட்டில் நடைபெற்று வரும் ஆசிய சப் ஜூனியர் ஐவர் ஹாக்கி போட்டியின் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானையும் 10-1 என்ற கோல் கணக்கில் ஓமனையும் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை 100.5.
1: தரபுரம் வியசன் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. நினைவுகள் நீர்போல் பொங்கி எழுந்து அருவியாய் ஆர்ப்பரிக்கும் அழகிய தருணங்கள். அதில் மகிழ்ச்சியோடு பொங்கி எழுந்து ஆர்ப்பரித்த ஆனந்த நடனமாடும் அழகிய வேளையில் அன்பு உறவுகளோடு அன்பாய் பேசி மகிழும் ஆனந்த தருணமாக கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்று அன்போடு வரவேற்கிறது தூரத்து சொந்தங்களை. அன்பு உறவுகள் அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் பெறலாம். 24 24 26 மற்றும் 290 333 உன் இணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. தூரத்து சொந்தங்கள்னு சொல்லிட்டீங்க, யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட அன்பு உறவுகளும் அழைக்கலாம். அப்போ நாங்கள்லாம் கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா அப்படின்னு நியூஸ் ஆன் இயரில் கேட்டுட்ருக்க அனைத்து அன்பு உள்ளங்களும் அழைக்கலாம். இப்போ நம்ம கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில் நிகழ்ச்சியில் வரும் முதல் அன்புறவு யார்? இங்கிருந்து வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சா?
3: இப்ப வந்து போன டைல் பண்ணி பேசிட்டு இருக்கேன்.
2: எப்படி கலாச்சிப்டீங்க பாத்தீங்களா? சரி, எங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. காலையில் வந்து வெள்ளன்னு ஒரு சிலர்லாம் வந்து என்னதான் என்னால் நான் எவ்வளோ வந்து சீக்கிரமே படுத்தாலும் என்னால் சீக்கிரம் எந்திரிக்க முடியல அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் நானாக எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் டான்னு 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுங்களேன். சீக்கிரம் எந்திரிக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும்.
3: அதாவது நேரமே தூங்குனா நேரமே எந்திரிக்கலாம்.
2: சரி,
3: லேட்டா தூங்குனா அந்த உறக்க கலக்கம் மாறாது.
2: ஆனா ஒரு சிலர் வந்து நேரமே தூங்கிடுவாங்க, ஆனா எந்திரிக்கவே மாட்டாங்க. 10 மணி ஆனாலும் விடியவே இல்லைன்னு இருப்பாங்களே.
3: அப்படி ஒரு ரகம் இருக்கு. நேரம் கழிச்சு தூங்கி நேரமே எந்திரிக்க கூடிய ரகமும் இருக்கு.
2: எல்லாத்துக்குமே நம்ம மனசுதான் காரணம். நம்ம எந்திரிக்கணும் நினைச்சா எந்திரிச்சிடலாம்.
3: நம்ம ஒரு உணர்வோட படுத்து எந்திரிச்சா எந்திரிக்கலாம்னு தோணும். இப்ப கோடை பண்பலையில பேசணும்னு ஒரு ஆர்வம் இருக்கனாலதான் நம்ம முயற்சி பண்றோம்.
2: அதே மாதிரி நம்ம வந்து சீக்கிரமே எந்திரிக்கணும்னு நினைச்சா எந்திரிச்சிருவோம்.
3: எந்திரிக்கலாம் எந்திரிக்கலாம்.
2: சரிங்க சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
3: படம் இட்லி கடை, அதுல எஞ்சாமி தந்தானே என்கிற பாடல் வேண்டும்.
2: அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்க கோடை பண்பலையின் 100.5 இதுல இருந்து. நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: நீ எதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னால வேலை செய்ய முடியுதோ அதுதான் உன் சாப்பாடு. எதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னால வேலை செய்ய முடியலையோ அதுவும் உன் சாப்பாடு இல்லை. இப்ப நம்ம ஒன்று சாப்பிடுறோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது நம்ம சாப்பாடு. உன்னை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே போய் போத்திட்டு படுத்துக்கலாம் அப்படின்னா அது நம்ம சாப்பாடு இல்லை. யோசிக்கணும், அது நம்ம சாப்பாடு இல்லை. ஏன்னா வேலை செய்ய விட மாட்டேங்குது. எது வேலை செய்ய விடலையோ அது எப்படி நம்முடைய சாப்பாடாக இருக்க முடியும்? அப்போ அருந்தியது அற்றது போற்றி உனின். இதில் ஒரு அருமையான விஷயம் இருக்கு சார். உன்னுடைய வாழ்வில் இன்னொருவர் தீர்ப்பளிக்க இடம் கூடாதேங்கிறார் திருவள்ளுவர். இன்னொருத்தர் ஜட்ஜா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீ சாப்பிடலாம், சாப்பிட வேண்டாம், இதை எடுத்துக்கலாம், எடுத்துக்க வேண்டாம். நமக்கெல்லாம் வைத்தியம் பண்றதுக்கு டாக்டர் இருக்கிறாரு. காட்டில் இருக்கிற நரிக்கும் குதிரைக்கும் வைத்தியம் பண்றதுக்காக டாக்டரா இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுங்களாம் தன்னை காப்பாத்திக்கலையா? எந்த ஆடாவது அரளி செடி சாப்பிடுமா? நீங்க பாத்திருக்கீங்களே, எந்த ஆடாவது ஒரு அரளி செடியை போய் சாப்பிடுமா? ஆடு தொடா இலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆடு தொடா இலையை நட்டுட்டு அதுக்கு உள்ள நீங்க எதையாவது வச்சிருங்க, ஆடு வந்து இப்படி இப்படி பார்க்குமே ஒழிய ஆடு தொடா இலையை சாப்பிடவே சாப்பிடாது. இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார், இதெல்லாம் சாப்பிடுங்க சார் அப்படின்னு ஆடுங்களுக்குள்ள யாராவது வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன கிடையாது. பாருங்க, அதுங்களுக்கு டயட்டீஷியன்லாம் தேவைப்படலை, அதுங்களே

0: ப்ராம்ப்டாக இருக்குது. என்ன இது? அரளி செடி சாப்பிடக்கூடாது, இது ஆடு தொடையில் தொடப்படாது, கரெக்டாக இருக்குது. நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக கடவுள் நமக்கு கொடுத்த இன்ட்யூஷன், ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா, கெடுத்துட்டோம். இது நமக்கு ஒத்துக்காது, இது நம்ம சாப்பிடக்கூடாது, இது நமக்கு ஜீர்ணமாகாது, இந்த மாதிரி சில முடிவுகளுக்கு வரும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணிம். நான் இந்த அற்றதுங்கிறதுக்கு எத்தனை பொருள் சொன்னேன்? அற்றது அப்படின்னு சொன்னா ஒரு பொருள், ஒத்துக்கொண்டது ஒத்துக்கொள்ளாதது அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. ரெண்டு, டைஜஸ்ட் ஆறது டைஜஸ்ட் ஆகாதது, ரெண்டாவது பொருள். மூணாவது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய வெளியேறியது, மலமாக வெளியேறிடுச்சுன்னா சாப்பிடலாம். அது மலமாக வெளியேற முடியாதபடி உடல் அமைப்பில் தொந்தரவு இருந்தா சாப்பிடக்கூடாது. இப்போ சில பேர் எப்படின்னு கேட்டால், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்றான். எப்பா காலையில் நடக்க வேண்டிய காரியம்லாம் நடந்துதான், அது நடக்குதோ இல்லையோ தாங்க சார் நம்ம சாப்பிட போகலாம் அப்படிங்கிறான். அது எப்படிப்பா? ஒரு இடத்துல ஸ்டாக் வைக்கணும், ஒரு பீரோவில் காலியாக இருந்தால் தானே இப்போ ஸ்டாக் வைக்க முடியும். ஸ்டாக் வைக்கவே இடம் இல்லாதபடி நீ எல்லாம் நிரப்பி வச்சுருக்கிறேன்னா அப்புறம் மேற்கொண்டு போய் எங்கே லோட் பண்ணுறது? கஷ்டம் தானே. அப்போது அருந்தியது அற்றது போற்றி உணின். அற்றதுன்னா நம்ம உடம்பை விட்டு கழிவு வெளியேறிச்சா சார். அதை விட பாய்சன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது சார். உள்ளே அது ஸ்டோர் ஆச்சுன்னா அது செய்யக்கூடிய கொடுமைக்கு நிகரான கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்போது அந்த அற்றதுங்கிற வார்த்தையில் இவ்வளவு அருமையான நுட்பம் வைத்திருக்கிறார். இதை வைரமுத்து ஒரு வரியில் எழுதுவார், ரொம்ப அழகாக சொல்வார். உனக்கு பொழுது விடிந்த போது மலச்சிக்கல் இல்லாமல் விடிந்ததா, பொழுது முடிந்த போது மனச்சிக்கல் இல்லாமல் முடிந்ததா? முடிச்சிட்டார். மனச்சிக்கல் இல்லாமல் தூங்க போனோம், மலச்சிக்கல் இல்லாமல் எந்திரிக்கணும், காலைல ஏஞ்சா. அந்த ரெண்டும் எவ்வளோ முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிருக்கிறா என்ன தெரியுங்களா, உடம்புல மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணமே என்னன்னா மனச்சிக்கல். மனசில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அது வந்து அந்த குடலையே போய் பாதிக்குது அப்படின்னு. ஏன் தெரியுமா? அதாவது இந்த நம்முடைய உணவு ஜெரிக்கிற உடல் அமைப்பு இருக்கு இல்லையா, குடல் அமைப்பு இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு செகண்ட் பிரெயின் அப்படிங்கிற, அது இரண்டாவது மூளை. இப்போ நீங்கள் மூளையில் ஏதாவது லோடு போட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு வருத்தமோ ஒரு சோகமோ ஒரு கவலையோ உங்கள் மூளைக்கு போட்டிங்கன்னா அந்த மூளையில் போய் ஸ்டோர் ஆகிற கவலையை மூளை உடனே என்ன பண்ணும், டக்குன்னு வாங்கி வயிற்றுக்கு தான் அனுப்பும். இதை என்னால் வச்சுக்க முடியலப்பா நீ வச்சுக்க அப்படின்னு உடனே அப்படியே கொடுத்துரும். அப்போ மூளைக்கு ஏற்படக்கூடிய சோர்வு அசதி கவலை எல்லாமே வயிற்றுக்கு போகிறதால மனதின் சிக்கல் தான் வயிற்றின் சிக்கலாக மாறுகிறது.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
3: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
4: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
4: பண்பலை படைப்பாளிகள்.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
4: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
8: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
5: நிலைய இயக்குனர்,
8: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
5: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241001.
4: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்திரவாதம்.

0: உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல் ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ். அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்,
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: மதுரை மடிசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
6: Counseling code 2612.

0: 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
3: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
4: எட்டு மணி 20 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்பாக இசைத்துக் கொண்டிருக்கிறது தூரத்து சொந்தங்களுக்காக. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
5: வணக்கம் மேம், என்னோட பேர் வந்து புஷ்பா.
4: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து. எங்க, நியூஸ் ஆன் ஏர்ல கேக்குறீங்களா?
5: என்ன
4: சரிங்க, நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கலைவாணி சொன்னாங்களே என்கிட்ட. அப்படியா?
5: இல்ல மேம், அதெல்லாம் இல்ல.
4: இல்லையே, அவங்க சொன்னாங்களே, ஷோரா சொன்னாங்களே நீங்க பாடுவீங்க, கண்டிப்பா கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களே.
5: இல்ல மேம், லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஊர்ல இருக்கும்போது பேசினேன், அதுக்கப்புறம் இப்பதான் லைன் கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்.
4: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்ககிட்ட பேசுறது. என்ன பாடல் கேட்கலாம்?
5: ஜனநாயகன் மூவில இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுவோம்.
4: சரிங்க, கண்டிப்பா பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
5: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட், மந்த்ரா கடல்.

0: 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
3: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
5: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
5: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
4: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
5: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
4: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
5: நமது கோடை பண்பலை 100.5.
6: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கும் மனதோடராகும்.
7: மனதின் சிராகம் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களோடு அன்பாக இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: மயிலாடுதுறை.

0: வட்டம் குத்தாலும் சுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நாங்களும் எல்லாரும் நலமா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா,
1: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
0: வாழ்க வளமுடன். நான் விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் செஞ்சிட்டு இருக்கேன்.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா. இப்போ என்ன போட்டிருக்கீங்க உங்க காட்டில்?
0: என்ன
1: பாடல் கேக்கலாம்?
0: எனக்கு வந்து படம் சார்லி சாப்ளின்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: படம் சார்லி சாப்ளின், பாடல் சின்ன மச்சான்.
1: அந்த பாடலும் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. கொடை பண்பலை 100.5.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க, நன்றிங்க.

0: Viking Bunions and Briefs.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: மதுரை மடிசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
8: புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
9: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
10: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
5: புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
6: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் பொறுமை எங்கே அவசியம், வார்த்தையிலா வாகனத்திலா? இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
8: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
7: சொல்லுங்க பாத்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கும். சமைச்செல்லாம் முடிச்சாச்சா?
8: இனிமேதான் சாப்பிடணும்.
7: இனிமேதான் சாப்பிட போறீங்க? அப்ப சமைச்சிட்டீங்க
8: அப்படிதானே? தோசை சுடணும்.
7: தோசை சுடணும். சரி சரி. இந்த திடீர்னு ஒரு சிலர் வந்து நல்லா பேக் இதெல்லாம்

0: பண்ணி சாம்பார் சட்னி எல்லாம் செஞ்சுருப்பாங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்க, நம்ம அளவாக செஞ்சுருந்துருப்போம், ஆனால் அவங்க பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சட்னி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: தக்காளி சட்னி செய்யலாம்,
0: அப்புறம் பருப்பு போட்டு வைக்கலாம், பருப்பு இல்லாம வைக்கிறாங்கல்ல இப்பெல்லாம் திடீர் சாம்பார். அப்படி இல்ல, அதாவது நல்லா வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துட்டு வேணுன்ற ஒரு சில காய்கறி, அதாவது டக்குன்னு வெந்துருவோம் தெரியுமா, உருளைக்கிழங்கு கேரட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில காய்கறிகளை போட்டு நம்ம பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை அரைச்சு ஊத்தி ஒரு சாம்பார் வைக்கலாம் டக்குன்னு, சூப்பரா இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா.
1: குருமா மாதிரி செய்வாங்க நினைக்கிறேன்,
0: குருமா இல்லைங்க அது சாம்பார். சரி என்ன பாடல் கேட்கலாம் பாத்தீமா?
1: எனக்கு இது வானொலிக்கு 90 நிகழ்ச்சி வந்து நம்ம எஃப்எம்ல ஒளிபரப்புனாங்களா, தங்க வானொலி பற்றின்னு சொல்லி இல்ல நம்ம எஃப்எம்ல ஒளிபரப்புனீங்களா?
0: வானொலிக்கு 90 போயிட்டு இருக்குங்க சொல்லுங்க.
1: இல்ல நான் ஊட்டி எஃப்எம்லதான் கேட்டேன்.
0: இல்ல இல்ல இங்கேயும் போயிட்டு இருக்கு. சரி நீங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வீணோத்தி.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கொடை பண்பலை 100.5 நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
4: ஆயிரத்தி 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
3: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
0: கோடை பன்மலை 100.5 சைபால்
4: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக விழுந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார்

அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்ல, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட்
4: 9 9 8 5 7 1 2 3 4 5 or visit www.mahindra.org. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். கவுன்சிலிங் கோட் 2 6 1 0 9 9 8 5 7 1 2 3 4 5 or visit www.mahindra.org. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். உழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப் டி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2 6 1 0.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்த தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா ஜிம்பாபே அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-23999.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ரூபாய் 1200 கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
8: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
9: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
10: திங்கள் முதல் வெள்ளி வரை வெவ்வேறு நிறங்களாக வளம் வரும் வானவில் இன்று தர இருக்கிறது விவாத மன்றமாக. நேயர்கள் விவாதிக்கலாம், பொறுமை எங்கே அவசியம், வார்த்தையிலா வாகனத்திலா என்ற தலைப்போடு. அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பான 0454-42 என்ற எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களோடு விவாதிக்க தயாராக இருக்கிறார் ஜான் டி பிரிட்டோ.
11: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

பொறுமை இப்போதெல்லாம் நம் மக்கள் மத்தியில் அருகி வரும் ஒரு சொல், நம் மக்கள் மத்தியில் அருகி வரும் ஒரு செயல். எங்கே இருக்கிறது பொறுமை? யாரிடம் இருக்கிறது பொறுமை? தேடி பார்த்தால் பொறுமைசாலிகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவர்கள் கூட காலத்தின் கட்டாயத்தினால்தான் பொறுமை காத்து கிடக்கிறார்கள். என்றெல்லாம் வேகம் வேகம் வேகம், எதுவும் வேகமாக நடந்துவிட வேண்டும். காத்திருக்க யாரும் எதற்கும் தயாராக இல்லை. அறிவியல் உலகம், இயந்திர உலகம், கட்டுப்பாடாக இருக்க வேண்டியவர்கள் கண் போன போக்கில் காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வேக கட்டுப்பாடு ஆங்காங்கே தேவைப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கட்டுப்பாடு இல்லை. யாகாவாராயினும் நாகாக்க என்றார் பொய்யில் புலவர். நமது நாக்கிருந்து வருகின்ற சொற்கள் இனிப்பாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களை இன்னலுக்கு ஆட்படுத்திவிடக்கூடாது. வெடுக்குன்னு சொல்லிட்டான் என்று கிராமங்களை சொல்லுவார்கள். ஒன்றுக்கு பலமுறை யோசித்தான் பேச வேண்டும், யாரோடும் எப்போதும். அதேபோலத்தான் வாகனங்களை செலுத்துவதிலும் பொறுமை காக்க வேண்டும்.

0: இன்று யார் அப்படி நடந்து கொள்கிறார்கள்? இரண்டு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ கனரக வாகனங்களோ யார் பொறுமையாக ஓட்டிச் செல்கிறார்கள்? இந்த நிலையில் உங்கள் அனுபவம் என்ன? இணைப்பில் யார் இப்பொழுது? வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கள்.
1: புதுக்கோட்டை மாவட்டம் மேலப்பூர் ஆண்டனி சாலமன்றாட்டுங்க ஐயா.
0: சொல்லுங்கள் ஆண்டனி.
1: ஐயா, பொறுமை என்பது ரெண்டுலயுமே தேவைங்க ஐயா. வார்த்தையிலும் தேவை, வாகனத்திலும் தேவைங்க ஐயா. வாகனத்துல தேவை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட் நம்ம வந்து பொறுமை இழந்துட்டு போனோம் அப்படின்னா அங்க வந்து விபத்து அல்லது உயிரிழப்பு ஏற்படக்கூடும் ஐயா. அதனால வாகனத்தை அதே போல சாலை விதிகளை மதிப்பதற்கும் பொறுமை என்பது மிக அவசியங்க ஐயா. அதே போல வார்த்தையில பாத்தீங்கன்னா நட்பையோ உறவையோ முறிக்கக்கூடிய ஒரு ஒரு நொடி யோசிக்காம நம்ம அந்த வேகத்துல பேசிட்டோம்னா நம்ம காலங்கடந்து அந்த நட்பை நம்ம வந்து தடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க. அதனால ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போன்று வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வந்து அந்த வாகனத்திலும் பொறுமை என்பது மிக மிக அவசியம்.
0: அருமையாக ஆரம்பித்து வைத்தார். அதாவது நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல இரண்டுமே தேவைப்படுகிறது. யார் இப்பொழுது? வணக்கம், சொல்லுங்கள். யார்?
2: எனது அன்புக்கினிய ஜான் பீட்டோ அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். கூலி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்கய்யா.
0: சொல்லுங்கள் சிவா.
2: அதாவது எனக்கு வந்து பொறுமை எங்கிறதுன்னா வார்த்தையில தாங்க ஐயா.
0: வார்த்தை.
2: ஆமா, ஏன்னா இப்ப சமீபத்துல வந்து நான் தன்னார பார்த்தது. ஒரு ஆறு ஏழு வருடமா வந்து இணைபிரியாத நண்பர்கள் இருந்த பேருமே என்ன வேணாலும் பேசுவாங்க, சகஜமா இருப்பாங்க, ஜாலியா இருந்துப்பாங்க, எல்லா வார்த்தைகளையும் எதை பேசினாலும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா அதோட நண்பரோட முக்கியமான குடும்ப உறவு வந்து இருந்திருக்கிறாங்க. தெரியல, நண்பருக்கு பேசிட்டார், வார்த்தையை விட்டுட்டாரு.
0: சரி,
2: அந்த உறவு பாத்தீங்கன்னா இப்ப நண்பர்களை வந்து சந்தேகம் பிரிவினை ஆகி போச்சு. அதனால வார்த்தையில பொறுமை இருக்கணும்.
0: அது வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல யாரையும் தாக்காமல் விடாது,

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515-1.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.

0: ஏமாத்திட்டாங்களா?
1: இது ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
6: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
5: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
6: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
7: கவுன்சிலிங் கோட் 4959.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
13: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
14: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
15: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
14: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
15: அப்படியா?
14: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
15: அப்போ இப்பவே போலாம்.
16: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
17: நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
18: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
19: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
18: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
17: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
20: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
21: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
20: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
22: கவுன்சிலிங் கோட் 2624.
23: புதுக்கோட்டை, இழுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
24: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இழுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
12: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
25: இசையரசு 100.5 இணைவதியார் இப்பொழுது வருக. வணக்கம். இணைப்பில் வந்துடுங்க, பேசலாம். கோடை பண்பலையின் விவாத ரங்கத்திற்கு வருக.
26: காலை வணக்கங்க ஐயா.
25: சொல்லுங்கள், யார்?
26: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி ஐயா.
25: சொல்லுங்கள் அம்மா.
26: அம்மா ஐயா, வார்த்தையில தாங்க ஐயா ரொம்ப கடைபிடிக்கணும். நம்ம பொறுமை இல்லாம வார்த்தையில பேசினா உறவுகளை செதைக்குங்க ஐயா. நம்ம கோபத்துல பேசுற வார்த்தை வந்து திரும்பி வாங்க முடியாது. அதே மாதிரி அவசர கிழமைக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. நம்ம அவசரத்துல செய்யற வேலையும் செதறோம். கோபத்துல பேசுற வார்த்தையினால பல உறவுகளை இழந்துடுறோம். பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு யோசிச்சு பேசணுங்க ஐயா.
25: இந்த வார்த்தைகள் தான் உறவுகளை இழப்பதற்கு அடிப்படையாக மாறுகிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம்.
26: வணக்கம் ஐயா, சிவகாசில இருந்து அமுதா.
25: சொல்லுங்களம்மா.
26: ஐயா, ஒரு பிரச்சனை சின்னதா இருக்கு, என் சம்பந்தப்பட்டதுன்னா நான் அந்த இடத்துல பேசி பார்ப்பேன். அதுவே அது பெருசா போகுது அப்படின்னா என்னோட வார்த்தைகள் அங்க நான் அமைதியா இருந்துட்டா தான் அது சரியா வரும். இப்போ வண்டியில போறோம், சிக்னல்ல நிக்கிறோம், பின்னாடி இருக்கிறவரை ஹார்ன் அடிச்சு

0: இருக்காருன்னா நம்ம கோபத்துல வார்த்தை விடும் போது அவர் இன்னும் அதிகமா விடுவாரு. வார்த்தை வளர்ந்துட்டே இருக்கும், வம்பு போயிட்டே இருக்கும். அப்படி எங்கேயுமே ஒரு பிரச்சனைன்னா நம்ம அமைதியா வார்த்தையை விடாம இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைக்கு இடமே இல்லைங்க. நன்றி.
1: அருமையா சொன்னாங்க. அதாவது தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க சிவகாசி அமுதா வந்து. இந்த சிக்னல் நிற்கும்போது பின்னாடி இருக்கிற ஆறு நடிச்சு அவருக்கு தெரியல, நம்ம என்ன எதுக்காக நிற்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடி உள்ளவங்க பொறுமையை காக்க வேண்டும். வார்த்தையை விட்டால் வாகனத்தின் பிரச்சனை அதிகமாகும். அங்கே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வழிவிட முடியாது. யார் இப்பொழுது? வணக்கம்.
2: எங்கள் அன்பிற்கினிய சகோதரர் ஜான்பிரிட்ட ஐயாவுக்கு இனிமையா காலை வணக்கம். மங்களபுரம் ராசேரிங்க
1: ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, பொறுமை வந்து வார்த்தையில தேவைப்பட்டது ஒரு காலம் தான். ஆனா இன்னைக்கு வாகனம் பெருக்கம் ஆகிட்டதுனால வந்து அந்த பொறுமையை தான் போற, அந்த வண்டி ஓட்டுறவங்கதான் நம்ம எதிர்பார்க்கறோம். ஏன்னா இப்ப பாருங்க, பஸ் பேருந்து நிறுத்தத்துல மூணு அரசு பஸ் நிக்குதுங்கயா.
1: சரி,
2: அதுல டிக்கெட்டை ஏற முடியாது. நாலாவதோ தனியார் பஸ் வருது, அதுல பார்த்தா குபு குபுனு ஏறி உட்காடுறாங்க. என்னப்பான்னு கேட்டா அந்த வழியில சீக்கிரமா போவாங்களாமா. சீக்கிரமா போக வேண்டிய இடத்துக்கு போனா பரவாயில்லைங்கயா, வேற எங்க போயிட்டா 108க்கு தானே போற மாதிரி இருக்குது. அப்புறம்
1: சீக்கிரமா போயிட்டு என்ன செய்யறது?
2: கிராமங்கள்ல
1: சொல்லுவாங்க, நெல்ல கொட்டினா பொறுக்கி எடுத்துடலாம், நெய்ய கொட்டினா எப்படியா பொறுக்கி எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: மதுரை மலேசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
3: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
4: 9145 India's most trusted jewelers, Sri Kumaran Thangamaligai.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.
6: விதையும்
3: இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9445
7: கானமுகில் 100.5 வானவெளியில் யார் இப்பொழுது வருக? வணக்கம். வணக்கம்
8: ஐயா. வணக்கம்.
7: சொல்லுங்கள்.
8: சமயபுரம் சர்வேஸ்வரி.
7: சொல்லுங்க அம்மா.
8: அதாவதுங்க, கோபம் வரும், இருக்கலாம் கோபம் வரும், அதாவது பொறுமையா ஹேண்டில் பண்ணனா நமக்கு அந்த கஸ்டமர் தேடி வருவாங்க.
7: அருமை, அருமை.
8: நம்ம பொறுமையா வர்றவங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி மாவு ஆட்டணும், எப்படி கொடுக்கறாங்க, அதெல்லாம் நம்ம பொறுமையா லிஸ்ட் எடுத்து வாங்கிக்கணும்.
7: முன்னேற முடியும். யார் இப்பொழுது இணைப்பில்? வணக்கம்.
9: வணக்கங்கண்ணா. காலை வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கிறோம் சகோதரி. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
9: வெங்கமேட்ல இருந்து அமுதங்கண்ணா.
7: சொல்லுங்களம்மா.
9: வார்த்தையிலே இது பண்ணி ரொம்ப கவனமா இருக்கங்கண்ணா, அதனால நிறைய உறவுகளும் நம்ம இழந்திருக்கங்க. வார்த்தைகளை விட்டுறாங்கன்னா அவசரத்துல கோபத்துல என்ன பேசுறேன்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால வார்த்தைகள் அதிகமா நம்ம விட்டால நண்பர உறவுகளை, நிறைய உறவுகளை நம்ம இழந்திருக்கிறோம்னா வாகனத்துல போவையிலயும் நம்ம சிக்னல் உளுந்த உடனேமே அந்த ஆரன் சவுண்ட் அடிப்பாங்க.

0: அருமையாக சொன்னீங்க. அந்த உறவுகளை இழப்பதற்கு காரணமே இந்த வார்த்தைகள் தான். யார் இப்பொழுதும் இணைப்பீர்? வருக, வணக்கம். சொல்லுங்க ஐயா.
1: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கேன் ஐயா. யாருங்க ஐயா?
1: நான் வந்து விருதுநகர் முனிசாமி பேரன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிந்தப்பள்ளி கிராமத்துல இருந்து முனிசாமி பேரன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் வேண்டிய ஒரு மூன்றெழுத்து வார்த்தையாது. அது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தாங்கயா. ஒரு அதாவது சாலை விதிமுறைகளை இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து மதிக்கிறதே கிடையாது. ஒரு ரெண்டு வினாடி மூணு வினாடி நின்னு போனாங்கனாலே போதும், அந்த விபத்தை தவிர்த்தலாமையா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து விருதுநகர்ல இருந்து சாத்தூர் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெரிய பஸ்ல, டவுன் பஸ்ல. அப்ப நான் மாற்றுத்திறனாளி, பார்வை தெரியாது. நான் பாச கொடுத்து கொடுக்கறேன், கண்டக்டர்கிட்ட கொடுக்கறேன். கண்டக்டர் கொடுங்க. அவர் என்னை வந்து கவனிக்கவே இல்லை. அவர் வந்து கவனிக்காம ரெண்டு தடவை மூணு தடவை போயிட்டு போயிட்டு வர்றாரு. நான் என்னைய வந்து திட்டாரு, நீங்க முதல்ல பாச காமிக்கலாம். அப்ப பக்கத்துல இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, ஐயா அவர் மேல தப்பு கிடையாதுங்க, நீங்க மூணு தடவை வந்து போனீங்க, அவர் மூணு தடவை உங்ககிட்ட காமிச்சாரு, நீங்க வந்து நீங்க கண்டுக்கிறதுனால அவரு என்ன செய்வாரு, அவரு பார்வை கிடையாது அப்படின்னு சொன்னாரு.
0: அந்த நேரம் நாமை பொறுமை காத்ததால் தான் அந்த நிகழ்வு வந்து அப்படி போயிருக்கு. நீங்களும் பொறுமை இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு மாதிரி வார்த்தைகள் அதிகமாக போயிருக்கும். சொல்ல

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ₹1200 கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
8: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
9: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
11: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
13: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
0: வழங்கும் வானவில்.

0: 100.5 இணைவது யார் இப்பொழுது? வருக வானவில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள் யார்?
1: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து நாகக்கண்ணி பேசுறேன்.

0: தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: JJ College of Engineering and Technology, Sauramica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: மதுரை மடீசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி July 24 to 26 மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டு இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% to 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: வீட்டுல கிராக்கா, லீக்கா,
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
12: வாவ்,
11: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
14: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
15: இசையரசன் 100.5 வானவிலில் இணைவது யார் இப்பொழுது? வருக. வணக்கம்
16: சார். வணக்கம். வணக்கம் சார். நான் ஈரோடு மாவட்டம் கொடும்படி ராசாமலை கோவிந்தசாமி, மூத்த அறிவிப்பாளருக்கு மூத்த நேயர். வணக்கம்.
15: சொல்லுங்க.
16: அதாவது பொறுமை இருக்கணுங்க. வாகனத்துல போகும்போது சண்டை சச்சரவு சொந்த வந்தத்துல வந்தா கூட நாளைக்கு நம்மள நேர்ல கண்ணுல பாத்துக்குவாங்க. எங்க போனா, எங்க தம்பி போறேன், எங்க அண்ணன் போறான்னு
15: பாத்துக்குவாங்க.
16: வந்து வாகனத்துல போய் நம்ம போயிட்டோம்னா எங்கேங்க சார் அவங்கள பாக்க முடியும்?
15: அதான்
16: வாகனத்துல போகும்போது பொறுமை தேவைங்க சார்.
15: அதாவது பிரேக் நம்ம இருக்குன்ற காரணத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாட்டிலையும் நம்மளுடைய வேகங்கள்லயும் பிரேக் இல்லாம போயிடக்கூடாது. சரியா? யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம். வணக்கம்.
17: இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் சின்னமு சசிகலா பேசுறேன்.
15: சொல்லுங்கம்மா.
17: அதாவது நிதானமா இருந்துச்சு நான் இருந்தேன்னா ரெண்டுலயுமே சிக்கல் வராதுப்பா. அந்த பொறுமை வந்து வார்த்தையில வேணுப்பா, வாகனத்துல வேணுப்பா. வார்த்தை வந்து நம்ம வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆயுதம் தான்ப்பா. அந்த ஆயுதம்

0: கஷ்டத்தினால பெரும் காயம் ஏற்படுப்பா உறவுகள்கிட்ட. அதை ஆற்றுவதற்கு மருந்தே இல்லப்பா. ஆனா வாகனத்துல வந்து நிதானம் இருந்துச்சுன்னா ஆயிலை காக்கும்பா. வேகமா போனா சீக்கிரம் வேகமா போய் சேர்ந்துடலாம்ப்பா.
1: ஒரு விஷயத்தை சொன்னாங்க சசிகலாம்மா, நிதானம் எல்லாம் சொல்லுவாங்க, தானத்தில் சிறந்ததான அன்னதானம் கண் தானம். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தானம் நிதானம். யார் இப்பொழுது இணைப்பு வருக? வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா,
1: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா சேலம் மாவட்டம், சேலம் பேசுறேன்.
1: மைத்தின் சொல்லுங்க
2: ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
2: குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது ஐயா.
1: சரி,
2: வேலைக்கு
1: போனாலும் தோட்டத்துக்கு போனாலும் குடும்பத்துல போனாலும் பொறுமை அவசியம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
3: எனக்கு வணக்கம்ங்க.
1: சொல்லுங்க.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலர் துண்டு கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நீங்க தாங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். இங்கிட்ட ஒரு ஆடு ஓடும், அங்கிட்ட ஒரு ஆடு ஓடும், திட்டக்கூடாது ஆட்டை.
3: வார்த்தைக்கு மேல வாகனங்கள் பெருகி போச்சுங்க. அதனால வாகனத்துல போகும்போதே பெருமையா போகணும். இல்லாட்டி ரோடோட ரோட போட்டு ரோடோட விட்டு ஏச்சு நம்ம ரோடா போட்டு விட்டு போயிருவாங்க.
1: நம்ம மேலே ரோடு ஆயிரும் அப்படியா? அருமையா சொன்னாங்க கணேசன். அதாவது வேகத்தை கொஞ்சம் குறைக்கணும், இல்லாட்டி ரோட்லயே கிடைக்க வேண்டியதுதான். அருமையா சொன்னாங்க.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
3: இணைப்பில் யார் இணைவது வானவில்லுக்கு வருக. வணக்கம்.
4: என் இனிய பொக்கிசம், கோடை பண்பலை 100.5 இனிய உற்சாகமான காலை வணக்கம் கூறி இனிப்பில் இணைபவர் வேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க.
3: சொல்லுங்க கலைச்செல்வி.
4: வாகனத்தில் போறது தாங்க பொறுமையா போகணுங்க. வாகனத்துல பொறுமை இல்லாம போனோம்னா வேகமா 100 போனோம்னா அப்புறம் நம்ம உயிரே இல்லாம போயிடுவோம்.
3: 100 போனா 108 திரும்பி வரணும் அப்படித்தானே?
4: ஆமாங்க.
3: அருமையா சொன்னாங்க. ஒரு வார்த்தையை பேசிட்டா கூட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கொண்டா உறவுகளுக்கும் தோழமைகளுக்கும். ஆனால் இந்த வாகன வேகம் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் யார் இப்பொழுது இணைப்பு வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
3: சொல்லுங்க ஐயா.
5: சேலம் இட்டாபுத்தூர் மலர் ராஜாங்க ஐயா.
3: சொல்லுங்க மலர் ராஜா
5: ஐயா. வார்த்தையில தாங்க ஐயா பொறுமை வேணும். இந்த வாக்கில கட்டவனா போக்கல் ஒட்டு திருப்பு அப்படின்னு இங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
3: ஆமா, போக்கல் ஒட்டு திருப்பு. ஆமாமா,
5: திருப்புன்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி திருப்புனாலும் அவங்க வார்த்தைகள் குறைய மாட்டாங்கய்யா. 10 கூட நான் பேசாம இருக்கோம். இவனை எப்படி கேவலப்படுத்தலாம் அப்படின்னு எப்படி வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு பயன்படுத்தி பேசுறாங்கய்யா. இதுதாங்க அந்த வார்த்தையினாலதான் பல குடும்பம் வீணா போகுதுங்கய்யா.
3: அருமையா சொன்ன. பல குடும்பங்கள் வீணாக போவதற்கு காரணம், அதாவது ஒரு படங்க, அருமையான படம், அதுக்கு என்னமோ ஒரு பேர் ஞாபகம், கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்து உலாவிய குடும்பம் ரெண்டானதேன்னு ஒரு பாட்டு வருங்க, நாங்கள் சிறு வயசில் பார்த்த படம். இன்றைக்கினா வார்த்தைகளால் தான் கோபம் என்பது வேறு, அதை அமைதிப்படுத்தக்கூடியது பொறுமை தான். அந்த பொறுமை எங்கே கையாளப்படுகிறது யார் இப்பொழுது? வணக்கம்.

0: சொல்லுங்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்பு என்னோட அன்பு தம்பிக்கு அன்பான வணக்கம் கூறுவது. உங்களுடைய அக்கா கோணாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். திருச்செங்கோட்டை பார்த்தது.
1: ஆமா தம்பி, ஆமா தம்பி, ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை எல்லாம் பாத்துக்க கூட பேசினது, நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாரும் கூடயும் பார்த்து பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தம்பி.
0: நீங்க ரொம்ப பொறுமைசாலிதான்க்கா, சொல்லுங்கக்கா.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. அதாவது பொறுமை வந்து ரெண்டுக்குமே வேணும் தான் தம்பி. இன்னும் ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டுக்குமே வேணும். அதான் அந்த பொறுமைக்கு நிறைய சொல்லல இருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடல் இன்னும் பெரியது அப்படின்னு. அந்த வார்த்தையை விட நமக்கு வாகனம் ரொம்ப முக்கியம் தம்பி. பொறுமை ஏன்னு கேட்டா நம்ம உயிர் அது, போனா வராது. நம்ம வார்த்தையை கூட ஒரு மன்னிச்சுக்கலாம். உறவுகள்ல இன்னைக்கு சந்தேகத்துனா கூட நாளைக்கு நம்ம ஒண்ணு சேர்ந்துக்கிருவோம். அந்த வாகனத்துலதான் நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த பொறுமை இல்லாம சாலையை கடக்கும் போது அந்த வாகனத்துல வந்து வாகன உயிரிழப்பு விபத்துகளும் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறதா அந்த பத்திரிகையில நான் பார்த்தேன்.
0: சரி சரி.
1: அந்த மாதிரி முக்கியம் வந்து நம்ம உயிர் தான். அந்த வாகனத்துலதான் ரொம்ப பொறுமை இருக்கணும்ப்பா. நம்ம பொறுமையா அந்த இடத்துல கிராஸ் பண்ணும் போதும் சரி, வேகமா போகாம மைய போறது சரி, அந்த இடத்துலதான் ரொம்ப பொறுமையும் கவனமும் வேணும் தம்பி.
0: அருமையா சொன்னாங்க பழனியாக்கு. அந்த ரெக்குல, அந்த இடத்துல, அந்த அந்த சமயத்துல, அந்த ஃபிராக்சர் செகண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை, அந்த அந்த நொடி பொழுதுல.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 org.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
5: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
8: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: என்எஸ்ஐ பாடி வரும் இளைய 100.5 இணைவது யார் இப்பொழுது? வருக. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
10: ஐயா சொல்லுங்க. ஐயா
11: சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர்.
10: சொல்லுங்க சுதாகர்.
11: ஆ, போதை இல்லாத வாகனம் இருந்தாவே நம்மளுக்கு விபத்து நடக்காதுங்க ஐயா. வாகனம் வந்து அவங்க டைமுக்குள்ள அந்த போய் சேரணுங்க ஐயா. அதே நம்ம வாழ்க்கையில வார்த்தை மட்டும் விடக்கூடாதுங்க ஐயா. வார்த்தையில பொறுமை வேணுங்க ஐயா. அந்த வார்த்தை நம்ம விட்டுட்டோமா, எங்க பக்கத்துல கூட எங்க

0: விட்டு போய் சொன்னான். என்ன என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் பேசினாங்களாம், பேசும்போது ஒரு கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. எப்படா நீ இந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போது, நான் பழகிக்கிட்டா
1: புரிந்து கொள்ள வேண்டிய உறவுகளே புரிந்து கொள்ளாவிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். யார் இப்பொழுது இணைப்பு? வணக்கம். சொல்லுங்க சகோதரி. சொல்லு ராஜேஸ்வரி.
2: ரெண்டுமே பொறுமை வேணும். எப்படி குடும்பம் வந்து கண்ணாடி மாதிரி
1: பொதுவாவே நெல்லு போட்டா நெல்லு இருக்கிறான், கொள்ளு போட்டா கொள்ளு இருக்கலாம்னு சொல்லுவாங்க. எதுவுமே போராட்டி களை முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் சொன்ன வார்த்தைகளில் வந்து எப்பயுமே திருப்பி வாங்க முடியாது. யார் இப்பொழுது? வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்க.
1: சொல்லுங்கள் தங்கவேலு.
3: ஐயா வார்த்தைகள் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பேச முடியாது. ஐயா எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தர் சங்கடத்தை தருது, அதில் கவனம் ஒரு சில நேரம் தப்புனாலும் ஒன்றும் தப்பு இல்லை.
1: சரி,
3: ஏன்னா மறுபடியும் கூட மன்னிப்பு கேட்டுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டு, ஆனா வாகனத்துல தான் பெரும்பாலும் கவனம் தேவை. இந்த வாகனத்தை பார்க் பண்றதே பாருங்க, என்ன நோ பார்க்கிங் பார்க்கிங் பண்ணிடுங்க, பின்னாடி வர வேண்டிய சாத்தியம். பெரும்பாலான இடங்கள்ல வாகனங்கள் இடமே தவறான ஓட்டுறது மட்டும் இல்ல நிறுத்துறத கூட பார்த்து தான் டோர டக்கு நீக்கிறாங்க, அதுல விபத்து ஏற்படுது.
1: அருமையா சொன்னாங்க.
3: பேச்சுவார்த்தைகள்
1: வண்டியில வந்து உட்காந்தவங்க பின்னாடி வாகனம் வருதா பைக்கில் வர நடந்து வரணும் டக்குன்னு டோரை திறக்கிறது, அது எவ்வளோ பெரிய ஆபத்துக்களை உருவாக்குறது தெரியுமா? யார் இப்பொழுது இணைப்பி? வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
1: சொல்லுங்க. ஐயா
4: ஐயா தேனி மாவட்டம் குள்ளப்பவனம் பட்டி ஐயப்பன் பேசுறேங்க. ஐயா
1: சொல்லுங்க. ஐயப்பன்
4: நல்லா இருக்கீங்களா? ஐயா
1: நலமா இருக்கிறோம். ஹரிகர சுந்தரம்
4: ரொம்ப சந்தோஷம். ஐயா வாகனத்துல ரொம்ப கடைபிடிக்கணும். வாகனத்துல ஓட்டி போறதுல இப்ப நான் கம்பத்துக்கு போறேன்டா, அரை மணி நேரம் 40 நிமிஷம் கூட ஆகுது பையன் போறதுக்கு.
1: அவ்வளவு நேரம் ஆகாது. நம்ம ஊர்ல இருந்து
4: நிறைய வண்டி ஓவர்டேக் பண்ணி போவாங்க. அப்ப நம்ம பொறுமை, அவங்க அவங்க எப்படி போட்டு நம்ம பொறுமையா போவேன். அதே போல என் பிள்ளை கிட்ட இப்ப கூடலூர் போறேன்.
1: சரி
4: பொருளுக்கு போறியா? பொறுமை போப்பா. 100 ரூபாய்க்கு என்ன, 200 ரூபாய்க்கு கூட பெட்ரோல் போட்டுக்க. பொறுமை போய் பொறுமை வைப்பா, ஒண்ணு அவசரம் இல்ல.
1: என்ன
4: சொல்ல வர, எத்தனை காவல்துறை என்னென்ன அதாவது குடும்பத்துல அளந்துட்டா இருக்கு.
1: அது வந்து
4: குடும்பத்துல அவங்க பிள்ளைகிட்ட குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டோம்னா கவலை குறைவு, அந்த குடும்பத்துல குறையுங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
1: 18 வயசுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகள்கிட்ட வாகனங்களே கொடுக்க கூடாது. அதன் முதல்ல பெட்ரோல் தெரிஞ்சுக்குங்க. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. பட்டுக்குறையா சொல்லுகிறார். ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து பயன்படுத்த வேண்டும் வார்த்தைகளை. எதையோ யோசித்து கொண்டே வாகனங்களை இயக்காமல் கவனம் முழுவதும் சாலை விதிகளோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். இன்று அளவுக்கு அதிகமான மக்கள் பெருக்கம், அதற்கு ஏற்றாற்போல் வாகன பெருக்கம். எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் சீக்கிரம் புறப்பட்டு போக முடிவதில்லை நம்மால். சோம்பேறித்தனம் என்பதும் அதற்கு ஒரு துணை. என்றெல்லாம் அதிகாலையிலும் இளம் மாலையிலும் சாலைகள் எல்லாம் சர்க்கஸ் மைதானங்களாக காட்சியளிக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட நினைவுகளோடு நாம் வாகனங்களை செலுத்துவது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டில், வேலை செய்யும் இடங்களில், பொது இடங்களில், சபை கூட்டங்களில் நாம் எப்படி பேசுகிறோம்? சபையறிந்து பேசு என்பார்கள். நமக்கு அங்கு வேலையே இல்லாத போது தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து வார்த்தைகளை அள்ளி தெளித்து வாங்கி கட்டி கொள்கிறோம் பல பேர். அது நமது மரியாதைக்கும் மதிப்புக்கும் குந்தகம் விளைவிக்கும் ஆயுதமாக மாறிவிடுகிறது. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நாக்கு. அதுதான் மிக மோசமான ஒரு ஆயுதம். ஆனால் அது வந்து பயன்படுத்தக்கூடிய முறை என்ற ஒன்று இருக்கிறது. அதை ஆக்கசக்திக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசி பழகிக்கொள்வோம். அப்பொழுதுதான் வாழ்க்கை வளமாக அமையும். வார்த்தைகளில் பொறுமை இருந்தால் வாகனத்திலும் பொறுமை இருக்கும், வாழ்க்கையிலும் பொறுமை இருக்கும். நன்றி வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
4: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
0: வழங்கிய வானவில்.

வார்த்தையில் பொறுமை இருந்தால் வாகனத்திலும் பொறுமை இருக்கும் என்று சொல்லி சென்றது இன்றைய வானவில். நிகழ்ச்சியில் நம்மோடு பயணித்தார் ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. கணினியாக்கம் யுவபாலா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வினாத்தாள் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.

உள்ளார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1260 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மோசமான வானிலை காரணமாக கடந்த 6 நாட்களாக தடைப்பட்டிருந்த அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியது. காமன்வெல்த் பாராவலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜிண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: ஒவ்வொரு வருடங்களையும், மாதங்களையும், வாரங்களையும், நாட்களையும், நிமிடங்களையும், நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
2: வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு யார பத்தியாவது விமர்சனம் பண்ணலன்னா தூக்கமே வராது, இல்லாட்டினா அன்னைக்கு பொழுதே போகாது, வாழ்க்கையே நகராது அப்படின்னு சொல்லலாமா? ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமானு தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கும், இருக்கலாம். ஆனால் இந்த விமர்சனங்கள் பண்ணுறது சரியா தவறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, அந்த விமர்சனங்கள் எங்கே, எப்போ, எப்படி, யாருக்கு, எதை பற்றி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா அது வந்து சரியா தப்பான்னு தெரியும். இப்போ ஒரு புதுசாக ஒரு நபரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பற்றின ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை நம்ம உடனே உருவாக்கிட முடியாது. ஏன்னா அவரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சரி விடுங்க, ஒருத்தவங்க கிட்ட நல்லா பழகிட்டோம், ஆனால் அவங்கள பற்றியும் நம்ம மற்றவங்க கிட்டக்க விமர்சனங்கள் பேசுறது சரியா? அவங்கள பற்றி தான் நம்மளுக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் அவங்கள பற்றி நம்ம விமர்சனம் பண்ணணும். அவங்க செய்கிறது சரின்னு இருந்தால் அவங்கக்கிட்டே சொல்லி பாராட்டலாம். ஒருவேளை அவங்க செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு நம்மளோட பார்வையில் அது எப்படி தப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க கிட்டக்க சொல்லிட்டு அவங்கள நம்ம திருத்த முயற்சிக்கலாம். ஆனால் நல்லா ஒருத்தவங்க கிட்டக்க அவங்க முன்னாடி தேனொழுக பேசிட்டு பின்னாடி போய் அவங்கள பற்றி ஒன்று ரெண்டாக பேசுறது தப்பு தானே? சிந்திப்போம். கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போகிறோம். இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்.

0: தலைவர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
2: கவுன்சிலிங் கோட் 2612.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
4: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: That's right. வசந்தன்கோ சரி சரி வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: That's right.
4: கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள் முத கதை என்னன்னு கேட்டா பாம்பும் தவளையும். ஒரு கிணத்துல கங்காதத்தன் அப்படின்னு ஒரு தவளை இருந்துச்சான். அத மற்ற தவளைகள்லாம் அலட்சியப்படுத்திட்டே இருந்துச்சுங்களாம், அடிக்கடி துன்புறுத்தவும் செஞ்சுச்சுங்களாம். அதனால ரொம்ப வேதனை அடைஞ்சதான் கங்காதத்தன். இதுல இருந்து மீள வழி என்னன்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துச்சான். கிணத்துல ஒரு வாளிய கயிறுல எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த கயிறு வழியா அது வெளியே வந்து ஒரு பாம்போட பழக ஆரம்பிச்சிருச்சான். பாம்பு தான் நம்மளுக்கு நண்பன் ஆயிடுச்சே அப்படின்னு அந்த பாம்பு கிட்ட தன்னோட துன்பத்தெல்லாம் சொல்லி, நீங்க என்னோட கிணத்துக்கு வந்து அங்க இருக்க என்னோட பகையான தவளையெல்லாம் கொன்னு தின்னுடணும் அப்படின்னு வேண்டியிருக்கு. பாம்பு அதுக்கு சம்மதிச்சு தவளையோட கிணத்துக்குள்ள போய் பசிச்சப்பையெல்லாம் அந்த சண்டை போட்ட தவளைகளையெல்லாம் பிடிச்சு தின்னு தீத்துருச்சான். உறவான தவளைகள் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சுங்களாம். பகையான தவளைகள் எல்லாம் ஒழிஞ்சதை நினைச்சு மகிழ்ந்துட்டு இருக்கும்போது பாம்பு அங்க வந்திருக்கு. உன்னோட பகைவர்கள் எல்லாம் தின்னுட்டேன், இப்போ எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டிருக்கு பாம்பு. நான் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க, நீங்கள் வந்து என்னோட பகைவர்கள் எல்லாம் ஒழிச்சதுக்கு நன்றி, நீங்கள் மறுபடியும் உன்னோட புத்துக்கே போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கு தவளை. இங்கே பாரு, புத்தை விட்டெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால அந்த புத்தில் வேற ஏதாவது வந்து குடி புகுந்துருக்கோம், அதனால இங்கேயே தங்கிக்கலான்னு முடிவு செஞ்சிட்டேன். அதனால உன்னோட சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதான் அவங்க கூட சண்டை போடாதவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் எனக்கு சாப்பாடா கொடு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல தவளைகளையும் தின்ன ஆரம்பிச்சிருச்சான் பாம்பு. ரொம்ப சீக்கிரத்திலேயே கங்காதத்தனோட உறவு தவளைகளையும் அதோட குஞ்சுகளையும் தின்னு தீத்துருச்சு. இந்த தவளை ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அப்போதான் அந்த தவளைக்கு தெரிஞ்சிச்சான், ச்சே, ஆத்திரத்துல நம்ம அறிவிழந்து இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு. இனிமேலையும் கிணத்துக்குள்ள இருந்தா தனக்கும் தன்னோட மனைவிக்கும் ஆபத்து வந்துடும் நினைச்சு கிணத்தை விட்டு எப்படா வெளியே போறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ பாம்பு வந்து எனக்கு பசிக்குது, ஏதாவது குடு அப்படின்னு கேட்டிருக்கு. இதுதான் நல்ல சமயம்னு நினைச்சு தவளை தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சிச்சான். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க உணவுக்கு சிரமப்பட வேண்டியதே இல்லை, நானும் என்னோட மனைவியும் வேற கிணறுகளுக்கு போய் அங்க இன்னும் நிறைய தவளைகளை கூட்டிட்டு வரோம், அப்புறம் நீங்க வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாம்பும். சரி அப்படின்னு இருக்கு. உடனே கங்காதத்தன் தன்னோட மனைவியோட கிணத்தை விட்டு வெளியே போய் இன்னொரு நீர்நிலைக்கு போயிடுச்சு. அங்கிருந்த தவளைகளோட அது அன்பா பழகிட்டு இன்பமா இருந்ததா. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுக்கு யாராவது துன்பம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள மாட்டி விட நினைச்சோன்னா நம்மளுக்கே அது வினையா வந்து முடியும் அப்படின்னு தெரியுது. இணைந்தே இருங்கள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz-இல்
0: நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
10: மதுரை மடிசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
11: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
12: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.

நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில். அடுத்த கதை என்னன்னா முட்டாள் முதலை. இந்த கதையை நம்ம குழந்தையிலிருந்தே அம்மா அப்பா கிட்ட கேட்டிருப்போம், பள்ளி புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். ஆனாலும் மறுபடியும் ஒரு தடவை கேட்கலாமா? இந்த முட்டாள் முதலை கதை என்னன்னா, ஒரு சமயம் கங்கை நதி கரையில இருந்த நாவல் மரத்துல ஒரு குரங்கு வசிச்சு வந்துச்சான். அது தனியா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அந்த மரத்துல வருஷம் முழுவதும் நாவற் பழங்கள் நிறைஞ்சு இருக்குமா? என்ன கதை ஞாபகத்துக்கு வருதுங்களா? ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு ஆண் முதலை அந்த நதியிலிருந்து வெளிப்பட்டு கரைக்கு வந்திருக்கு. அதை பார்த்த குரங்கு, யார் நீ அப்படின்னு கேட்டிருக்கு.
1: நான் அந்த கரையில வாழ்ற முதல, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பரிதாபமா சொல்லிருக்கு.
0: அப்படியா? இப்ப நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. உனக்கு என்னால கொடுக்க முடிஞ்சது இந்த நாவல் பழங்கள் தான், சாப்பிடு அப்படின்னு சில பழங்களை அதுக்கு கொடுத்துருக்கு. அந்த ஆண் முதலையும் அந்த கனிகளை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியோட தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி போயிருக்கு. இப்படி தினம்தோறும் குரங்கு பழங்களை கொடுக்க முதலை அதை சாப்பிட்டுட்டே வந்திருக்கு. இந்த முதலையும் இந்த குரங்கும் தினம் பல கதைகளை பேசி ரொம்ப நட்போட இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த ஆண் முதலை என்ன பண்ணிருக்கு, சில நாவற் பழங்களை கொண்டு போய் அதோட பெண் முதலைக்கு கொடுத்துருக்கு. இந்த பெண் முதலை அந்த பழங்களை நல்லா சாப்பிட்ருக்கு. அப்புறம் ஆண் முதலைய பார்த்து, இந்த சுவையான பழங்கள் எல்லாம் எங்கிருந்து கொண்டு வர நீ அப்படின்னு கேட்டிருக்கு. எனக்கு ஒரு குரங்கு நண்பன் இருக்கான், அவன் தான் இந்த பழங்களை எல்லாம் எனக்கு தினமும் தரான், இன்னைக்கு உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஆண் முதலை. அதுக்கு அந்த பெண் முதலை, அப்படியா, இது மாதிரி இனிப்பான பழங்களை சாப்பிட்றவனோட ஈரல் எவ்வளோ சுவையாக இருக்கும், அந்த குரங்கோட ஈரலை எனக்கு கொண்டு வந்து கூட அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டேனா எனக்கு வயசே ஆகாது, எனக்கு சாவே வராது, உன்னோட நான் ரொம்ப நாள் வாழ்ந்திருப்பேன் ஆ அப்படின்னு கேட்டிருக்கு. உயிருக்கு உயிரான என்னோட நண்பன் குரங்குக்கு தீமை செய்கிறதா அப்படின்னு அந்த முதலை பதறி இருக்கு.
1: உனக்கு என் மேலே உண்மையான அன்பு இருந்தா உடனே அதோட ஈரலை கொண்டு வந்து கொடு, இல்லைனா நான் இப்பயே உயிரை விட்டுட்டு செத்துருவேன் என்ன
0: அப்படின்னு கேட்டிருக்கு அந்த பெண் முதலை. அதுக்கு அந்த ஆண் முதலை, என்ன சொல்ற, உடன் பிறந்த சகோதரனை விட நண்பன் சிறந்தவன்னு சொல்லுவாங்க, என்னை இந்த மாதிரியான கெட்ட விஷயம்லாம் செய்ய தூண்டாத அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்கு. ஆனால் அந்த பெண் முதலையோட பிடிவாதம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இணைந்த இருங்கள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம், பஞ்சதந்திர கதைகள்.

கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பஞ்சதந்திர கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். கதை சொல்ல போறோம் நிகழ்ச்சியில முட்டாள் முதலை அப்படின்னு ஒரு கதை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு முதலையும் குரங்கும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. இந்த குரங்கு அந்த ஆண் முதலைக்கு நிறைய நாவல் பழங்களை தினமும் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இந்த ஆண் முதலை அதோட பெண் முதலைக்கு இந்த நாவல் பழங்களை எடுத்துட்டு போனப்போ அந்த பெண் முதலை குரங்கோட ஈரல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த ஆண் முதலை என்ன செஞ்சிச்சு, கதையை தொடர்ந்து கேளுங்க. இப்படி இந்த பெண் முதலை ரொம்ப தொடர்ந்து விடாம வற்புறுத்துனதுனால வேற வழி இல்லாம ஆண் முதலை நண்பனை பார்க்க புறப்பட்டுச்சு. ஆண் முதலை வருத்தமா இருக்கிறத பார்த்த குரங்கு, நண்பா ஏனைக்கு வருத்தமா இருக்க அப்படின்னு கேட்டிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, என்னோட பொண்டாட்டி என்னைக்கு ரொம்ப திட்டா. நன்றி கேட்டவனே, தினம் நண்பன் கிட்ட நாவர் பழங்களை வாங்கி சாப்பிடறல, நீ அவரை ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விருந்து வைக்க வேணாமா அப்படின்னு சண்டை போடுறா அப்படின்னு சொல்லியிருக்கு ஆண் முதலை. அதற்கு அந்த குரங்கு, நண்பா என்னால தண்ணீர்ல எல்லாம் வர முடியாது, உன்னோட மனைவியை வேணா இங்க கூட்டிட்டு வாயே அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே ஆண் முதலை, நண்பா நீ என் முதுகு மேல உட்காந்துக்கோ, நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கு. முதலையோட வார்த்தைகளையும் குரங்கு நம்பி இருக்கு. அதான் ரெண்டு பேரும் நண்பர்களாச்சே. அதுக்கப்புறம் முதலையோட முதுகுக்கு மேல வந்து அமர்ந்திருக்கு. முதலை தண்ணீர்ல குதிச்சு போக தொடங்கியிருக்கு. இப்போதைக்கு குரங்கு நம்ம பிடியில தானே இருக்குது, இதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்றதுனால என்ன கெடுதி வந்துட போகுது அப்படின்னு நினைச்ச முதல, நண்பா உனக்கு இஷ்டமான தெய்வத்தை வணங்கிக்க, என்னோட மனைவிக்கு பயந்து உன்னை நான் அவளுக்கு இரையா கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்ன தவறு செஞ்சேன் நண்பா, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு கேட்டிருக்கு குரங்கு. நீ நேத்து கொடுத்த பழங்களை நான் அவளுக்கு கொடுத்தேனா, அவத சாப்பிட்டுட்டு இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிட்ற உன்னோட நண்பனோட ஈரல் எவ்வளவு இனிப்பா இருக்கும், அதனால உன் நண்பனோட ஈரலை கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்னு பயமுறுத்துறா. அதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு முதல. அதை கேட்ட இந்த புத்திசாலி குரங்கு உடனே, அஜிச்சோ இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, அந்த மரத்துக்கு மேலே தானே என்னோட ஈரலை காய வச்சிருக்கேன், அங்கேயே அப்பயே சொல்லியிருந்தேன்னா உன்கிட்ட அந்த ஈரலை எடுத்து கொடுத்துருப்பேன், இவ்வளோ தூரம் என்னை வீணாக கூட்டுட்டு வந்துட்டியே, சரி வா திரும்ப போய் அந்த ஈரலை எடுத்துட்டு உன்னோட மனைவிக்கு கொடுக்க பழங்களையும் பறிச்சுட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலையும் அதோட சொல்ல நம்பி உடனே திரும்பி கிளம்புன இடத்துக்கே கொண்டு போய் குரங்கு விட்டுருக்கு. உடனே குரங்கு தாவி குதிச்சு தப்புச்சோம் பொழைச்சோண்டா சாமி அப்படின்னு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிருச்சான். மரத்துக்கு மேலே ஏறின குரங்கு இறங்காததை பார்த்து, நண்பா ஈரில் எடுத்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லியிருக்க முதல. அதுக்கு அந்த குரங்கு சிரிச்சபடியே, ஏ மூடா ஈரில் போய் உடம்பை விட்டு தனியா எடுக்க முடியுமா, நீயோ உன் மனைவிக்காக என்னையவே கொல்ல நினைச்சிட்ட, இதுக்கு மேலே நான் ஏமாறுவேன்லாம் எதிர்பார்க்காத, நட்பை புரிஞ்சிக்காத உனக்கு அதை அடைய தகுதியே இல்லை, இங்கேருந்து போயிரு, போய் உன் மனைவி கிட்டக்க

0: அவளோட கணவன் எவ்வளோ பெரிய முட்டாள்னு சொல்லி விளக்கு போ அப்படின்னு சொல்லிச்சான் குரங்கு.
1: கதை சொல்ற நீதி நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க கூட அவ்வளோ சீக்கிரமாக நம்ம நட்பாயிட மாட்டோம், ஆனால் அப்படி நட்பாயிட்டோன்னா அந்த நட்பை எப்பையும் எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது, அப்படிதானே? கொடைப்பன்மலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போகிறோம். பஞ்சதந்திர கதைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345. மதுரை மடிசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோ.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோ.
11: நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள். உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz.
12: ஒரு பொய்யான நட்பு நம்மளை எந்த நிலைமைக்கும் கூட்டிட்டு போகும் அப்படின்னு ஒரு கதை கேட்டோம். அடுத்து உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு ஒரு கதை கேட்கலாமா? ரொம்ப பசினால ஒரு கழுகு காடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிச்சான். ஒன்றும் கிடைக்காம போகவே அது ரொம்ப சோர்ந்து போய் காட்டில் இருக்க ஒரு மரத்தடிக்கு கீழே வந்து உக்காந்துச்சான். அந்த மரத்தடிக்கு எதிர்த்தாப்புல ஒரு புதர் இருந்துச்சான். அந்த புதரில் மணிப்புறா ஒன்று தன்னோட 3 குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த பக்கத்து புதரில் கீரி ஒன்றும் வாழ்ந்துட்டு இருந்ததாம். இந்த மணிப்புறாவும் கீரியும் இணைப்பிரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்களாம். மணிப்புறா தன்னோட குஞ்சுகளுக்கு இறைய ஊட்டிகிட்டு இருக்கிறத பார்த்த கழுகு ஒன்று மெதுவாக பின்ன பக்கமாக போய் அந்த அம்மா மணிப்புறாவை பிடிச்சிக்கிருச்சான். பக்கத்தில் இந்த கல்லுக்கு மேலே அந்த கழுகு உக்காந்துட்டு அதை கொத்தி தின்றதுக்காக காலடியில் வச்சுக்கிருச்சான். இந்த குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். தன்னோட தாய் மரண விளிம்புல மாட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து கத்து கத்துன்னு கத்துச்சுங்களாம். புதருக்குள்ள போயிருங்க, கீரி அண்ணன் உங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு அந்த தாய்ப்புறா கத்துச்சான். குஞ்சுகளோட அலறலை கேட்டு அந்த கீரி புதருக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு. தாய் மணிப்புறா பருந்தோட காலடியில் இருக்கிறத பார்த்து பதறி போச்சான். இதாவது செஞ்சு எப்படியாவது இந்த மணிப்புறாவை காப்பாத்தணுமே அப்படின்னு அந்த கீரி நினைச்சிருக்கு. ஆனா இப்ப கோபப்பட்டாவோ இல்லை நான் தான் பெரிய வீரன் அப்படின்னு காட்டிக்கிட்டாவோ ஒன்றும் சரிப்படாது அப்படின்னு கீரி முடிவு பண்ணியிருக்கு. கழுகரசரே, அவசரப்பட்டு இதை கொண்டு தின்ற வேணாம். இதுக்கு 3 குஞ்சுகள் இருக்கு, அதுகளுக்கு இறை தேர்ற பக்குவம் கூட இல்லை. இதை கொண்டுட்டா அந்த குஞ்சுகள்லாம் அனாதை ஆயிடும் அப்படின்னு கெஞ்சிருக்கு அந்த கீரி. என் முட்டாள் கீரியே, பாவ புண்ணியம் பார்த்தா என் பசி தீந்து போகுமா? என்னோட பசி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கோபமாக சொல்லியிருக்கு கழுகு. கழுகரசரே, உங்களோட பசி எனக்கு புரியுது, உங்களோட பசி தீர்றதுக்கு இதை விட பெரிய உணவை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு கீரி விடாமல் கெஞ்சிருக்கு. கழுகு அதுக்கு சம்மதிச்சிருக்கு. கீரி நேரா தன்னோட நண்பனான வேடன்ட்ட ஓடி போய் நடந்ததை சொல்லியிருக்கு.

0: இடியே, ஒரு சமயம் என்னை கொத்துறதுக்காக காத்துட்டு இருந்த கொடிய நாகத்துக்கு மேல பாஞ்சு என் உயிரை காப்பாத்தின. அன்னையிலிருந்து உன்னோடையும் உன்னோட நண்பன் மணிப்புராவோடையும் நட்பா பழகிட்டு வரேன். உங்களுக்கு காவலாவும் இருந்துட்டு வரேன். உன்னோட உதவிக்கு நான் நன்றி காட்ட நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்க மான் ஒன்னு இறந்து கிடக்கு, இதை சொல்லி அந்த கழுகை இங்க கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த வேடன். கழுகிட்ட சொல்லி மணிப்புறாவை விடுவிச்ச கீரி குஞ்சுகள்கிட்ட அதை சேர்த்து வச்சிருச்சான். அப்புறம் இறந்து கிடந்த மான் கிட்டக்க அந்த கழுக கூட்டிட்டு போயிருக்கு. கழுகாரே, உங்களோட பசி தீர சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு கீரி. மானை பார்த்ததும் வேகமா பறந்து போயிருக்கு கழுகு. திரும்பி வந்த கீரி, மறுபடியும் இந்த கழுகு இற தேடி எப்ப வேணாலும் இந்த பக்கம் வரலாம், அதனால நம்ம இடம் மாறி போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. குஞ்சு புறாக்களோட மணிப்புறாவும் கீரியோட புறப்பட்டுச்சு. அப்போ அவங்க எல்லார்கிட்டையும், எப்ப வேணாலும் என்ன உதவி தேவைனாலும் தயங்காம என்னை தேடி வரலாம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பினானா வேடன். தொடர்ந்து மணிப்புறாவும் கீரியும் நண்பர்களாக இனிதே வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த கதை சொல்றது என்ன, உயிர் காப்பான் தோழன்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோ.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: கோடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த கதை பகற்கனவு பலிக்காது. ஒரு ஊர்ல ஒரு ஆளு போய் யாசகம் பெற்று உயிர் வாழ்ந்துட்டு வந்தாப்லையாம். கிடைக்கிறதுல பாதி மாவ சாப்பிடுவானா, மீதி இருக்கிறத ஒரு பானையில போட்டு பத்திரப்படுத்தி விடுவானா. அந்த மாவு பானைய ஒரு மூலையில கட்டி தொங்க விட்டு இருந்திருக்கான். அதுக்கு பக்கத்துல ஒரு கட்ல இழுத்து போட்டு அமர்ந்து அதை அப்படியே பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவானா. ஒரு நாள் பகல்ல அவனுக்கு அப்படியே கண் அசந்துருச்சு. அப்படியே கண் அசந்தவனுக்கு திடீர்னு விழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரியா தூக்கம் வரல. சரின்னு எந்திரிச்சு உட்காந்து அந்த மாவு பானையவே பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ அவனோட மனசுல நிறைய யோசனைகள் எழுந்திருக்கான். இப்ப இந்த பானையில மாவு நிறைய இருக்கு. இப்போ இந்த ஊர்ல பஞ்சம் எதுவும் இல்லைனாலும் பஞ்சம் வர்ற காலத்துல இது குறைஞ்சது 100 பணத்துக்கு விலை போகும். அந்த பணத்தை வச்சு 2 பெண் ஆடுகளை தாராளமா வாங்கலாம். 6 மாசங்களுக்கு ஒரு தடவை இந்த 2 ஆடுகளும் குட்டி போட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரத்துல நம்ம கிட்ட ஒரு ஆட்டு மந்தையே சேர்ந்துரும். அந்த ஆட்டு மந்தைய விலைக்கு வித்துட்டு நல்ல மாடுகளா வாங்கலாம். அப்புறம் பசுக்கள் வந்து பால் கொடுக்கறதோட கன்றுகளும் போடும். அதனால சீக்கிரத்துல மாட்டு மந்தையும் சேர்ந்துரும். ஆட்டு மந்த, மாட்டு மந்த. அப்புறம் அதை வித்து எருமை வாங்கலாம், அதுவும் நல்லா பெருகிரும். அப்புறம் அதை வித்து குதிரை வாங்கிடலாம், அதுவும் நிறைய குட்டி போட்டு நிறைய குதிரைகள் வந்துடும். அப்புறம் அதெல்லாம் வித்து ஒரு பெரிய மாளிகை கட்டலாம். அப்புறம் நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் ரொம்ப முக்கியமான காரியத்துல ஈடுபட்டு இருக்கும் போது இந்த குழந்தை வந்து தொந்தரவு செய்யும்ல, அந்த குழந்தைய எடுத்துட்டு போ அப்படின்னு மனைவிட்ட சொல்லுவேன். வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னோட மனைவி என்னோட சொல் கேட்டு உடனே வரமாட்டா. உடனே கோபமா அவளை காலால் அப்படி எட்டி உதப்பேன். அப்படின்னு உதச்சவனோட காலு பானை மேல பட்டு அந்த பானை உடைஞ்சு மாவெல்லாம் கீழே கொட்டி போயிடுச்சான். இந்த கதை சொல்ல வர நீதி, ஆகாயத்துல கோட்டை கட்டுற மாதிரி ஆகாத காரியத்தை கருதி மனக்கோட்டை கட்டக்கூடாது. பேராசை பிடிச்ச மனசை அடக்க கத்துக்கணும். கனவுகள் மட்டும் கண்டா பத்தாது, அதுக்கான வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கணும்.

கோடை பண்பலையின் 1.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகள்ல கதை சொல்ல போறோம்ல. இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகளை கேட்டோம். இன்னைக்கு கேட்ட கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். கோடை பண்பலையின் நிகழ்வுகளின் நினைவுகள் வரும் வாரம் என்ன தர காத்திருக்கிறது? காத்திருப்போம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடை பெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சோனமுத்தம் மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா புனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கும் முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. இசையால் மனதை விருடும் இனிய முற்பகல் வேளை, இதழ்கள் இசைத்து இதயங்கள் பாடும் இன்ப வேளையில் உணர்வுகள் ததும்ப உள்ள மிசைக்க கோடை பண்பலை 100.5 பட்டுப்பட்டாளம். இசையால் இணைய அன்பு உறவுகள் அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 26 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 29 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியம் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு பாக்யா, உங்கள் பிரியமுடன் பௌசியா. என்ன பாக்யா, பாட்டு பட்டாளம்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்து நிறுத்திய வரியிலிருந்து பாடல் பாடணும், அதானே?
3: கண்டிப்பாக.
2: அதாவது நான் நிறுத்திய வரியில் பாக்கியாக பேசுவாங்க, பாக்கியாக நிறுத்துகிறப்ப நான் பேசுவேன், சரிங்களா? அதே மாதிரி நாங்கள் ஒரு பாடல் கொடுப்போம், அது உங்களுக்கு பிடிச்ச பாடலாக கூட இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச பாடலாக இருக்கலாம், யாருக்கோ பிடிச்ச பாடலாக கண்டிப்பாக இருக்கும். அப்படி என்னும்போது அந்த பாடலை வந்து நல்லா ரசித்து கேட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு நம்ம நிப்பாட்டிடுவோம், அப்போ நம்மளை திட்டலாம் கூடாது, அப்படி தானே?
3: கூட சேர்ந்து பாடிடணும்.
2: ஆமாம், அப்படியே தொடர்ந்து நீங்கள் பாடிடணும், அது மட்டும்தாங்க எளிய விதிமுறைகள். இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க?
4: என்னத்தம்மா சொல்கிறது?
2: ஒன்றும் சொல்ல வேணாங்க, நீங்கள் பாடினா மட்டும் போதும். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க? பேருங்க, பேரை கேட்கலையே.
5: மல்லிகா. மல்லிகா.
2: மல்லிகாவா? சரி, பாட தயாராக இருக்கீங்களா? கேளுங்க. பாடல் கேளுங்க மல்லிகா.

0: அதாவது கனவோடு தான் நீ தோன்றினாய்னு பாடல் வந்துச்சு. ஆனால் வந்து மல்லிகா ஏதோ புயல் காற்றுல மாட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வாங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். பவிஷா மேடத்துக்கும் கூட இருக்க மேடம் பேரை மறந்து
0: பாக்கியா
2: பாக்கியா மேடத்துக்கும் முற்பகல் வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் அனைவருக்கும் இயக்குனர் ஐயாவிற்கும் வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் ஓடிப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
0: மகாராஜன் ஐயா, பாடல் கேட்கலாமா?
2: நமக்கு நல்ல ஒரு எந்த பாட்டும் எனக்கு வேற பாட்டை போடுங்க மேடம்.
0: இங்க பாருங்க, எப்பயும் சொல்றதே, நாங்க ஒரு கிளி வச்சிருக்கோம், அந்த கிளி என்ன பாடல் கொடுக்குதோ அந்த பாட்டு தான் உங்களுக்கு வரும். அதனால கிளிகிட்ட வந்து இந்த பாடல் தான் அந்த பாடல் தான் எல்லாம் கேட்க கூடாது, சரிங்களா? கிளியா என்ன பாட்டு தரதோ அதை நீங்க பாடணும், கண்டிப்பா கேளுங்க.
2: இன்னொரு வாட்டி மட்டும் போடுங்க மேடம்,
0: கேளுங்க.
3: செய்தி மறந்துவிட்டேன், ஏன் இன்று குளிக்கும் போது நினைத்துக் கொண்டேன்.
0: கண்மூடி அப்படின்னு வரும், எடுத்துலாம் கொடுக்குறேன்.
4: நான் சொல்றேன்,
0: சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க.
2: கண்மூடி திறந்து பார்த்தேன் வரும் மேடம்.
0: எப்படி பாருங்க, கண்ணை மூடுனா திறந்துதான் ஆகணும், அதனால கண்மூடி திறந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம்ட்டு போய் சொல்லிட்டீங்க, அப்படிதானே மகாராஜனையா?
2: ஆமாங்க மேடம். நன்றிங்க மேடம்.
0: சரி பரவாயில்ல, நன்றிங்க நன்றிங்க, ஒத்துக்கிட்டார், பரவாயில்ல அப்படிதாங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ யார் இனிப்பில் வந்திருக்கீங்க?
1: அடுத்த நேயர் வாங்க.
5: சகோதரிகள் இருவருக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி கிருமுருகன். நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: புதிய வர்ணன் நல்லா இருக்கிறீங்க? புதிய வர்ணனையாளர் பாக்கியா மேடம் எப்படி இருக்கிறீங்க? நிக்கந்த பேசுறேன்.
1: நல்லா இருக்கேங்க, நிலையத்தில் கூட எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும்
5: மேடம். 10 to 11 போட்டு இவங்க சொன்னாங்க இல்லைங்க,

பழைய பாடலாம் கொடுங்க.

0: அன்று வந்ததும் அதே நில, இன்று வந்ததும் அதே நில, இன்று முன்னது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. நாடுதோறும் வந்த நில.
1: சரிங்க, பரவாயில்ல, கண்டுபிடிச்சு பாடிடுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நம்மளும் அப்படியே ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: பள்ளி கல்வித்துறை, மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 autonomous கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணித்துளி மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
15: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
16: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
15: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
16: அப்படியா?
15: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
16: அப்போ இப்பவே போலாம்.
17: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். India's most trusted jewelers, Sri Kumaran Thanga Maligai.

0: 11:19 நம்ம கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் கேட்டுட்ருக்கோம். நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து பாடல் பாடிட்டு இருக்காங்க. நிறுத்திய வரியிலேருந்து பாடுங்கன்னு சொல்லவும் தயங்காமல் அவங்களும் பாடிட்டு இருக்காங்க.
1: அதாவது நீங்கள்
2: எல்லாம் பிரம்ம
1: நீங்கள் என்ன பாட்டு வேணால் கொடுங்க, நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுகிறேன்.
1: திவ்யா பாடல் கேட்கலாமா?
3: ஆ கேட்கலாம்.
1: கேளுங்க திவ்யா.

0: பொம்மந்தள்ளி நெத்தியில குங்குமத்த வச்சையே, மன்னவர் மன்னவருதான் அழகு, மன்னவர் மன்னவருதான்.
1: பரவாயில்ல, பாடிதீங்க, நன்றிங்க திவ்யா. அடுத்த நேரம் யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்,
2: வாங்க.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அக்கா, நான் நாமக்கல்ல இருந்து சையத் பேசுறேன்க்கா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சையத், ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
3: ஆமாக்கா,
1: தீர்ந்து காணாம போயிட்டீங்க.
3: இல்ல, ப்ரோக்ராம் கொஞ்ச நாள நிறுத்தி வச்சிருந்தது, திரும்ப ஆரம்பிச்சதே எனக்கு தெரியல.
1: என்னங்க சையத் கிட்ட சொல்லாம விட்டுருக்கோம், சரி விடுங்க, இப்ப தெரிஞ்சு. சரிங்க சையத்,
3: தெரியும்.
1: சரிங்க, சரி பாடல் கேக்கலாமா?
3: கேக்கலாம்க்கா,
1: கேளுங்க.
4: காடு நேடு தேடி ஓடி இருவிழி இருவிழி தொலைத்து விட்டேன்.
1: தெரியுமா தெரியாதா?
3: தெரியும்,
1: கேளுங்க.

0: எங்கயோ போயிட்டீங்களே சையத்.
1: அது இல்லையா அக்கா அந்த பாட்டு ஒரே ஒரே நிமிஷம்
0: இங்கே இங்கேன்னு வரும். பாடுங்க இப்ப பாடுங்க பாத்தீங்களா, எடுத்தெல்லாம் குடுக்குறோம் சையத். எப்படி பண்றீங்களே? முதல் கனவே பாடல்.
1: முதல் கனவே
2: யோசிச்சு நாளைக்கே சொல்லுங்க.
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க.
1: நீங்க
0: எங்க

0: முத கனவே மறுபடியும் வந்தார், நீ மறுபடியும் வந்தார், மறுபடி கனவுகள் வருமா வருமா,
1: வரட்டும் வரட்டும், வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் இறந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் மேடம்.
1: மாரியம்மாள் பாடல் கேக்கலாமா?
2: கேக்கலாம் மேடம்,
1: கேளுங்க.

0: உண்மடி சேர்ந்தால்
1: மார்கழி
0: எங்க பாருங்க.
1: மார்கழி
2: அவங்க சரியா தாங்க பாடுனாங்க, நீங்க குறுக்க பேசினதுனால
0: அவங்க இல்ல. என்ன வேற பாட்டா இப்ப பக்கத்துல என்ன ஒரு கூட்டமா சேர்ந்து எல்லாரும் பாடுற மாதிரி உங்களுக்கே ரெண்டு பாட்டு கொடுக்க முடியும்?
3: உத்தரவாங்க
0: அப்ப மத்த நேரம்

0: வருவாங்கல்ல. ஆசையா இருக்கா? சரி, நீங்க ரொம்ப ஆசைப்படுறதுனால நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப நாங்க ஒரு பாடல் தரோம், நாங்க வந்து அப்படியே அந்த பாடலோட சேர்ந்து நீங்க பாடிக்கிட்டே இருங்க. பாய் பாய்
1: பாய்.

பறை பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை முடி

0: பாடி வாழ்ந்த எங்கள் பக்கலின் இசை.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்படி
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 89857

0: சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன் கோ.
3: நேரம் 11:30 ஆயிருச்சு. நம்ம கோடை பண்பலை 100.5 நம்ம பாட்டு பட்டாளம் கேட்டுட்டு இருக்கோம். நிறுத்திய வரிகள்ல இருந்து பாடல்கள்
4: பாடிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப வரைக்கும் நம்ம எந்த ஒரு கவிஞரையும் மீட் பண்ணல. அதுக்கப்புறம் பாடலை உள்ளது உள்ளபடி பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, ஒரு சிலர் வந்து இல்லைங்க எங்களுக்கு தெரியலங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இருக்கட்டும், இப்ப யாரு இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
5: வணக்கம் பௌசியா மேடம், பாக்கியா மேடம் இருவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
3: வணக்கம்ங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகரன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நாங்க இல்லத்தரசிதாங்க மேடம்.
3: சரி சரிங்க.
4: பாடல் கேட்கலாமா?
5: கேட்கலாங்க மேடம்.

0: மேடம் இடைக்கால பாட்டுனா பரவாயில்லைங்க மேடம், புது பாட்டா போடுறீங்களே.
1: எப்படி பாருங்க, இது போய் புது பாட்டுன்னு சொல்லிவிட்டீங்களே நிர்மலாமா.
0: மேடம் எனக்காக ஒரு இடைக்கால பாட்டு ஒன்று போடுங்க.
1: அப்படி கொடுக்க முடியாதுங்களே. இங்க பாருங்க, கிளி ஒரு தடவை ஒரு சீட்டு தான் எடுக்கும், ரெண்டு சீட்டு எல்லாம் எடுக்க மாது.
0: கொய்யாப்பழம் வாங்கி கொடுக்குறேங்க மேடம்.
1: நீங்க கோவை பழமே கொடுத்தாலும் நாங்க தரமாட்டோம். சரி பரவாயில்ல, அடுத்த முறை முயற்சி செய்யுங்கம்மா. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் ரமணாபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: வணக்கம் ஐயா.
2: ஆ வணக்கம் மேடம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இந்த வர்க் பண்ணி வேலை தான் மேடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: வேலை பார்த்துட்டே நம்ம பண்பலை கேட்டுட்டே இருக்கீங்க?
2: ஆமா, பண்பலை கேட்டுட்டே இருக்கேன், வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: சரிங்க ஐயா, பாடல் கேட்டுருவோமா?
2: ஆ கேட்டுலாம் மேடம்.

0: ராஜபுரம் சுப்பிரமணியனுங்க.
1: சுப்பிரமணிய ஐயா, பாடல் கேட்கலாமா?
0: பாடல் கேட்கலாங்க, கொஞ்சம் பழைய பாட்டாக கொடுங்க.
1: இந்த பாருங்க, எல்லாருக்கும் சொன்னதுதான் உங்களுக்கும். கிளி என்ன பாட்டு கொடுக்குதோ அதுதான், சரிங்களா?
2: உன்னை சொந்தமாய் தீண்டுதே, இதை எண்ணி எண்ணி
1: எண்ணி எண்ணி
0: எந்த மனம் ஏங்குதே, இன்பம் கொஞ்சம் நிலாவி.
3: சரி, பரவாயில்லை.
0: உன்னை சொந்தமாய் தீண்டுதே, அதை எண்ணி எண்ணி இன்ப மனம் தேடுதே.
1: இன்பம் பொங்கும் வெண்ணிலா எண்ணி எண்ணி. எங்களுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க அவ்வளவு அழகா பாடி இருக்கீங்க ஐயா, நன்றிங்க.
0: சரிங்க,
4: இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான்.
1: கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம்.

0: விளைஞ்சு வந்ததென்ன, உன்னாலதான் உன்னாலதான் புதுந்து போச்சு வச்சான்.
1: வணக்கம். ஒரு அமைதியா இருக்கு. வணக்கம்.
2: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் வரதராஜ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or ORG.
8: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
9: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
10: பண்பலை படைப்பாளிகள்.
11: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
9: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 பண்பலை படைப்பாளிகள்.
12: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
9: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
10: கோடை பண்பலை 100.5
9: பண்பலை படைப்பாளிகள்.
13: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
10: நிலைய இயக்குனர்,
13: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
10: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
9: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12
13: பண்பலை படைப்பாளிகள்.
14: நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே.
15: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
16: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
15: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
16: ஆடி

0: ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
3: பதினோரு மணி 45 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிறுத்திய வரியில இருந்த பாடலாம் பாடிட்டு இருக்காங்க.
4: நேர்கள்லாம் ரொம்ப அழகாவே பாடிட்டு இருக்காங்க.
3: ஆமா, இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்,
4: வாங்க.
5: பட்டி தொட்டி எல்லாமே பாட்டு பறக்கும், எங்க பண்பலைய பேரை கேட்டாலே சிறக்கும் சிறக்கும். பரிச்சயமான பௌஷ்டி அம்மாவுக்கும் அறிமுகமாகிய பாக்கிய அம்மாவுக்கும் முற்பகல் வணக்கங்கள் சகோதரிகளே.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பாடல் கேட்கலாம் ஐயா?
5: நான் யாருன்னு சொல்ல வேண்டாமா?
3: சரி சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும். சரி சொல்லுங்க.
5: நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன். குருவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து நிறுத்திய வரியில் பாடல் பாட வந்தேன்.
3: வணக்கம் வணக்கம். பாடலாமா? சரி கேளுங்க.
5: போடுங்க.
6: பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு.
5: கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காட்டினிலே அவள் கோடை பண்பலை. அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் கொடைக்கானல் குறிஞ்சி மலர்.
3: நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல,
7: போயிட்டு வரேன்.
3: போயிட்டு வாங்க ஐயா. அதாவது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னு வாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு வேணுன்ற இடத்துல எல்லாம் கோடை கோடைப்பலையா ரொம்ப சிறப்பாகவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வணக்கம் வணக்கம்.
3: அப்படியே சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யார் பேசுறீங்க?
8: விருதுநகர்லேருந்து பாத்திமா பேசுகிறேங்கக்கா.
3: பாத்திமா, பாடல் கேட்கலாமா?
8: கேட்கலாம்.
3: கேளுங்க.

0: கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஊளி தட்டி தட்டி தட்டி எழுப்பும். அது கல்லின் மறுக்கும் மொட்டும் செந்தல் தொட்டு தொட்டு சீரக்கும். அது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் விஷயம்.
1: நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும்.
0: இதயம் மெய் சொல்லும் தெரியாதா, உண்மை தெரியாதா? காதல் விதை போல மௌனம் மண் போல முளைக்காதா, மண்ணை
1: துளைக்காதா?
2: பாடிட்டே இருப்பீங்க போல. நன்றிங்க, ரொம்ப அழகாவே பாடினீங்க. இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: இரண்டு மாடத்துக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கன்னு.
2: பிற்பகலா? பகலே ஒண்ணு வரலையே, பிற்பகலுக்கு போயிட்டீங்க. முற்பகல்ல இருக்கோம் நம்ம ஒண்ணும். சரி, மதிய வணக்கம் வச்சுக்கலாம். சரி, ஓகே.
3: அனைவரும் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு குழு கொடுக்கணும்னா தேனி மாவட்டத்துல ஒருத்தர் விவசாயம் பண்றாரு, அவர் சாமின்னு சொல்லுவாங்க.
2: எனக்கு விவசாயமா ரொம்ப நல்லா போகுது.

0: சரி,
1: நல்லா போகுதுங்கய்யா. சரி, உங்க பேரை சொல்லிட்டு அப்படியே பாடலை கேளுங்க.
2: மேடம், இந்த நிகழ்ச்சிக்கு நான் இதுவரை முதல் தடவை, அதனால புரியுற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்க, பேரை சொல்லிருங்க.
2: திராண்டி அழகர் சாமி.
0: பாடல் கேட்டுருவோம் ஐயா.
2: கேட்டுருவோம்.
3: வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட.
0: பாடுங்க
2: இன்னொரு முறை போடுங்க.
0: இன்னொரு முறையா?

0: எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
1: தொட்டு தொட்டுங்கிற மாதிரி மாதிரி தெரியுது. அடுத்து
2: சரி
1: கொஞ்சம் ஒரு எனக்கு டக்குன்னு
2: எப்படி பாருங்க,
1: முதல் முறைங்கிறதுனால எனக்கு சரியா புரியல.
2: அப்பனா நம்ம முதல் முறை வந்து ரெண்டு நேயர்கள் பேசிருக்காங்களா, அவங்களுக்கும் வந்து அறிமுக நேயர்களே இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும்ல. நம்ம பாடுங்க, சேர்ந்து பாடுங்க.
3: உத்தமி உன் பேர் தானே,
2: பாடுங்க ஐயா, சேர்ந்து பாடுங்க.
3: நந்தவன பூதானே பொது
1: முத்துமணி மா
2: முத்துமணி மாலை ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப அழகாவே முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும், அதாவது பாடணும் அப்படின்னு முயற்சி பண்ண நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு

0: ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நிறைவுக்கு வருகிறது.

சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டு குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னித் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் முத்தம்மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கும் முன்னேறியுள்ளன. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் நேரம் நண்பகல் 12:04.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா.
4: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
3: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
4: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
3: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, இனி சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
4: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
3: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
4: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சி, இத்தனை உடைகள் உனக்கதற்கு ஒன்று நினைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
5: பண்பலை படைப்பாளிகள்.
2: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் மதுரை அச்சம்பத்து SVK நகர் மீனா குணசீலன் தந்திருக்கும் அதிசயம், அன்னை என்ற அதிசயம். படைப்பின் சக்தியான அன்னையே நீ அதிசயம். அன்பெனும் உருவெடுத்து கருவில் என்னை அடைக்காத்து, புரண்டு படுத்தால் எனக்கு வலிக்கும் என்று உனக்கு பிடித்ததை வெறுத்து, எனக்கு பிடித்ததை நீ சாப்பிட்டு மரண விளிம்பிற்கு சென்று என்னை ஈன்றெடுத்த அன்னையே நீ அதிசயம். இரத்தத்தை பாலாக்கி, அஞ்சரை பெட்டி பொருட்களை கை மருந்தாக்கி, பிழி காத்து முதல் உதவி செய்யும் மருத்துவ அன்னையே நீ அதிசயம். நிலவை காட்டி எனக்கு உணவு ஊட்டி, மிச்சமான எச்சில் சோற்றை அமிர்தமாக உண்ணும் அன்னையே நீ அதிசயம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வயிறார உணவளித்து மீந்த உணவை உண்டு முழுவயிறு காணா அன்னையே நீ அதிசயம். கடிகார முட்களை பார்க்காமல் வீட்டின் தாழ்வாரத்தில் விழும் வெயிலின் அளவை பார்த்து நேரத்தை கணக்கிடும் விஞ்ஞான அன்னையே நீ அதிசயம். ஓட்டை குடிசையில் ஒழுகும் மழை நீரில் உடலை கூடாரமாக்கி குழந்தையை பாதுகாக்கும் அன்னையே நீ அதிசயம். குடும்பத்தின் மீது வரும் எதிர் விளைவுகளை தகர்த்தெறிந்து குடும்பத்தை காப்பாற்றும் ஃபீனிக்ஸ் பறவையே நீ அதிசயம். ஆலமரமாக என்னை வளர்த்துவிட்டு விழுதாக நீ மறைந்து கொண்டாய். கோபுரமாக என்னை உயர்த்திவிட்டு அஸ்திவாரமாக நீ மறைந்து கொண்டாய். தன்னலம் கருதா என்னலம் கருதும் அன்னையே நீ எனக்கு அதிசயம். படைத்த இறைவனே உன் சேவையை கண்டு வியந்து மானிட மக்களை பார்த்து உனக்கொரு தாய் போல் தனக்கில்லை என்று ஏக்கத்தோடு கேட்டானாம். உலக படைப்புகளில் ஈடு இணையற்ற ஒப்பிட முடியாத சக்தி கொண்ட அன்னையே நீதான் இந்த உலகத்தின் முதல் அதிசயம், முழு அதிசயம்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி பூமி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு உதயம். உதயம் சில வார்த்தைகளை கேட்கும் போதே மனதிற்குள் வரும் ஒரு நேர்மறை உணர்வு. அவற்றுள் ஒரு வார்த்தைதான் உதயம். நம் இதயவானில் என்றென்றும் வேண்டும் ஒரு நேர்மறை உதயம். வானில் இருளுக்கு பின் வரும் உதயம், வாழ்வில் துன்பத்திற்கு பின் வரும் இன்பம் எனும் உதயம். இருள் என்றால் கண்டிப்பாக உதயம் என்ற ஒன்று அங்கு உண்டு. உதயத்தை காணாமல் இருளிலே வாழ்வது நமது பிடிவாதமும் முயற்சியின்மையுமே. அதை விடுத்து பிடிவாதம் தவிர்த்து வரவேற்போம் உதயத்தை. வாழ்வோம் வாழ்வை என்றென்றும் மகிழ்ச்சியோடு. அதை விடுத்து பிடிவாதம் தவிர்த்து வரவேற்போம் உதயத்தை. வாழ்வோம் வாழ்வை என்றென்றும் மகிழ்ச்சியோடு என்று உதயத்தின் உன்னதத்தை தன் கவிதையில் சொல்லியிருக்கிறார் பூமி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்லவாரீர்.

0: ரிசர்ச் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர் புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
1: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
0: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
1: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
0: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: பண்பலை படைப்பாளிகளில் இனி காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன் தந்திருக்கும் தலைப்பு தாயன்பு. கருவறைக்குள் வைக்காத கருவறையை தனக்குள் வைத்த தெய்வம். பிறக்கும் வரை வயிற்றில் சுமந்தவள், நாம் வாழும் வரை இதயத்தில் சுமப்பவள். இரத்தத்தின் மதிப்பை கூட்டி பாலாக்கி பசியாற்றும் ஈடில்லா இறைவி. பிள்ளைகள் தூங்குவதற்காய் கண்களை காவல் வைத்து தன் தூக்கம் தொலைப்பவள். பிள்ளைகள் பெறும் சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் முத்த பரிசை மொத்தமாய் கொடுத்து புன்னகை பூ விரித்து பூரிப்பவள். சுயநலம் என்னும் சொல்லுக்கு பொருள் தெரியாதவள். பிள்ளை மனம் கல்லான போதிலும் பெத்த மனம் பித்தாகவே இருக்கிறது. சுயநலம் என்னும் சொல்லுக்கு பொருள் தெரியாதவள். பிள்ளை மனம் கல்லான போதும் பெத்த மனம் பித்தாகவே இருக்கிறது. சின்ன வயதில் குழந்தைகளை பேச வைத்தவள், பெரியவளான பின் அவர்களை பற்றி இந்த உலகத்தை பேச வைப்பவள். மாசற்ற பாசம் தாயன்பு என தாயன்பின் சிறப்புகளை தன் கவி வரிகளால் செவிவருடச் செய்தார் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன்.

அன்பலை படைப்பாளிகளில் இனி நான் என்ற ஆரம்பம். திருச்சி பாலா தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நான் என்ற ஆரம்பம். திருமணம் ஒரு முடிவு இல்லை, ஒரு மெதுவான ஆரம்பம். இரண்டு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக அறியாமல் தொடங்கும் ஒரு பயணம். சில நேரம் சிரிப்பு, சில நேரம் சின்ன சண்டைகள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் என்று பழகிக்கொள்ளும் அழகான பழக்கம். வழிவந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள ஒரு தோள் இருக்கும், அதுதான் திருமணத்தின் சுகம். எந்த வழிவந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள ஒரு தோள் இருக்கும், அதுதான் திருமணத்தின் சுகம் என திருமண பந்தத்தை கவிதையாக தந்திருக்கிறார் திருச்சி பாலா.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌடமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், லேர்ன் இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா? மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா. அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
5: அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
7: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாந்தினைகளே. சில நேரங்கள் முன்பு ஒரு கோடை எஃப்எம் நேர் வந்து எனக்கு தொலைபேசி மூலமா ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாரு. அதாவது உடம்பு வெயிட் கூடுறதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ உடல் பருமன் அதிகமாகிறத என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு முதல் வந்து உடல் பருமன் அப்படின்றது எதை வச்சு முடிவு பண்ணுறதுன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்குது, அதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். பார்த்தோன்னே லுக்கை வச்சு ஒருத்தவங்களை வந்து சொல்லிடக்கூடாது, அவங்களுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கா அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பிஎம்ஐ கால்குலேஷன் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து உடல் பருமன் மாமாம் உங்களுக்கு வந்து நார்மலை காட்டில் இவங்க வந்து வெயிட் கூட இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணுவோம். சரி டாக்டர், இதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கும் அப்படின்னா மன உளைச்சல் இருக்கும், எப்பவுமே சோர்வாகவே பேஷண்ட் இருப்பாங்க, டிப்ரெஷனாக இருப்பாங்க, அது கூட அவங்களுக்கு வந்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகள் தான் தைராய்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தைராய்டு வந்து அளவு எப்படி இருக்குது, கூட இருக்கா கம்மியாக இருக்கா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினாக இருக்குது, வெயிட் கூட்டிகிட்டே போகுதுன்னா ஹைப்போ தைராய்டிசம், அதாவது தைராய்டு சுரக்கிறது கம்மியாக சுரக்கிறனால தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தளவுக்கு நம்ம அதிகமாக பார்க்குறது மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதவிடாய் நிற்கிறது. 45-53 வயசுக்குள்ள வந்து பாதி பேருக்கு வந்து இந்த மாதவிடாய் ரெகுலராக இந்த பீரியட்ஸ் தொடர்ந்து நின்றோம், அதனாலையும் ஒரு வெயிட் ஒரு 3-5 kg வரைக்கும் வெயிட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு காரணங்களாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து முட்டி வலி, கை வலி, இந்த மாதிரி தோல் அலர்ஜிக்காக சில மாத்திரைகள் சார் ஸ்டீராய்டு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க ஒரு முட்டி வலிக்கோ இல்லை வந்து அலர்ஜிக்கோ ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அந்த மாத்திரை நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த பேஷண்ட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டு அவங்கள வந்து அந்த மாத்திரை போட்டு அதிகமான வெயிட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத்திரைகள் வந்து எடுத்து வெயிட் கூடுற சில நேரங்களில் மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட் அதிகமாக ஓவராக வெயிட் கூடிய அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீராய்டு மருந்து கொடுத்துருவங்க அது சடனாக வெயிட்டும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது என்னென்னா சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் ரொம்ப நம்ம பார்க்குறோம், மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறனாலையும் அந்த கார்டிசோல்னு சொல்லுவாங்க, கார்டிசோல் லெவல்னு சொல்லுவோம், அது ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறனாலையும் உடம்பு வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா உணவு மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள், உணவு மாற்றங்கள் வெயிட் கூறுறதுக்கான காரணங்கள், அது ஒரு முக்கியமான காரணங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு மாறுது. மொதல் வந்து நான் சார் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், மொதல் நடந்தனா போயிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து என்னோடய வேலை பழுகல அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு டைமிங் நான் போக முடியலன்னா வந்து முடிந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2-வீலரில் தான் போகிறேன், மோட்டார் சைக்கிளில் தான் போகிறேன், அந்த மாதிரி வந்து தொடர்ந்து நல்லா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் உடல் உழைப்பின்மை அதனால் வருது, மன உளைச்சினால் வருது, சரிவிகித உணவு இல்லாமல் இந்த சில காரணத்தினால கூட உடல் பருமன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் பருமன் அதிகமாகலாம் என்ன சார் பிரச்சனை, எல்லா நோய்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து Type 2 அப்படின்ற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் வரனால சர்க்கரை நோய் வந்து 2வது சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வந்து குரட்டை விடுறப்ப கஷ்டம், மூச்சுத்தணல் வர்றதுக்கு, மாரடை போகிறதுக்கான வாய்ப்புகள், பெண்களாக இருந்து அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை, இப்போ எக்கச்சக்கமான காரணங்களுக்கான வாய்ப்புகள் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது அமைஞ்சிரும். நீங்களே உங்கள் உடல் பருமன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படியே வெயிட் கூடுச்சுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன இருக்குன்னு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம், ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து எல்லாரும் மாதிரியும் நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72-00-74-52-10 எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: இசை முகில் உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இப்பொழுது விலாசம் தராமல் போனாளே, விலாசம் தராமல் போனாளே, பிறந்த வீட்டை மறந்தவளே, புகுந்த வீட்டை அலங்கரித்தவளே, பிறந்த வீட்டை மறந்தவளே, புகுந்த வீட்டை அலங்கரித்தவளே, உனக்கு நானும் எனக்கு நீயும் புதிய முகவரி.

ஆவியானோம் நாம். உனக்கு நானும் எனக்கு நீயும் புதிய முகவரியானோம் நாம். கூந்தல் பூவும் நெற்றி பொட்டும் கலையாத அழகு மஞ்சள் முகமே. கூந்தல் பூவும் நெற்றி பொட்டும் கலையாத அழகு மஞ்சள் முகமே. மூன்று முடிச்சுக்கு அடித்தளம் ஆனவளே. ஊடலும் கூடலும் இருவருக்குள்ளும் அவ்வப்போது எத்தனையோ வேதனைகள் நமக்குள் கலந்தன சுமைகள். விட்டு கொடுத்தோம் ஆனந்தம் கண்டோம். மூன்று முடிச்சுக்கு அடித்தளம் ஆனவளே. ஊடலும் கூடலும் இருவருக்குள்ளும் அவ்வப்போது எத்தனையோ வேதனைகள் நமக்குள் கலந்தன சுமைகள். விட்டு கொடுத்தோம் ஆனந்தம் கண்டோம். காலம் தொடர்ந்தது நம் வாழ்க்கை பயணமும் இனித்தது. காலம் தொடர்ந்தது நம் வாழ்க்கை பயணமும் இனித்தது. யார்

நமக்குள் கலந்தன சுமைகள். விட்டு கொடுத்தோம், ஆனந்தம் கண்டோம். காலம் தொடர்ந்தது, நம் வாழ்க்கை பயணமும் இனித்தது. காலம் தொடர்ந்தது, நம் வாழ்க்கை பயணமும் இனித்தது. யார் கண்பட்டது? எமனுக்கு உன் முகவரி தந்தவன் யாரோ? யார் கண்பட்டது? எமனுக்கு உன் முகவரி தந்தவன் யாரோ? பொல்லாத தீராத நோயில் நீ படுக்க, பொல்லாத தீராத நோயில் நீ படுக்க, உனை கொண்டு போனானே யமன், உனை கொன்று போனானே யமன். வாரிசு இல்லாம நான் மட்டும் நான்கு சுவர்களுக்குள் தனிமரமாய், வாரிசு இல்லாம நான் மட்டும் நான்கு சுவர்களுக்குள் தனிமரமாய், சுடுகாடு வரைக்கும் எனக்கு வழி தெரியும். நீ இருக்கு முகவரி, வழி தெரியல தாயே. சுடுகாடு வரைக்கும் எனக்கு வழி தெரியும். நீ இருக்கு முகவரி, வழி தெரியல தாயே. உன் தூக்கத்தில் கூட கண்ணீர் வராமல் நான் பார்த்தேனே, என் கண்ணீர் துடைப்பார் இங்கு யாரும் இல்லை தாயே. உன் தூக்கத்தில் கூட கண்ணீர் வராமல் நான் பார்த்தேனே, என் கண்ணீர் துடைப்பார் இங்கு யாரும் இல்லை தாயே. நல்லறம் பேணும் இல்லத்தரசி குறித்து இனிய தமிழ் கவிதை தந்திருக்கிறார் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி தன்னம்பிக்கையின் வெற்றி. தன்னம்பிக்கையின் வெற்றி பற்றி கவிதை தந்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி மாணவன் ச. சரண்குமார் அவர்கள். தன்னம்பிக்கையின் வெற்றி. நம்பிக்கை என் துணையாகும், தடைகளை தாண்டி வழிகாட்டும். சுய ஒழுக்கம் என் செல்வமாகும், சிறந்த வாழ்வை உருவாக்கும். விடாமுயற்சி வெற்றியின் விதை, வீழ்ந்தாலும் எழுப்பும் சக்தி அது. உழைப்போடு நாளும் நடந்தால் உயர்ந்த இலக்கு நிச்சயம் கிட்டும். நல்ல எண்ணம் மனதில் மலரும், நம்பிக்கையால் பயம் அகலும். ஒழுக்கத்தோடு வாழ்ந்திடுவேன், ஒவ்வொரு நாளும் முன்னேறுவேன். முயற்சி செய்தால் முடியாததில்லை, முன்னேற்ற பாதை தூரமில்லை. தன்னம்பிக்கை, ஒழுக்கம், முயற்சி மூன்றும் என் வாழ்வின் வெற்றியின் தூண்கள் என்றும் என்று தன்னம்பிக்கையின் வெற்றி பற்றி கவிதை தந்திருந்தார் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி மாணவன் ச. சரண்குமார் அவர்கள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர், 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் அம்புஜம் அம்பலவாணன். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு சாதக பறவை. சாதக பறவை வானத்தை நோக்கி மேகம் இருண்டு மழை துளியை எதிர்பார்த்து, அப்படி வரும் மழை துளியை பருக வாயை திறந்து இருக்கும் வானம்பாடி பறவையும் நீதானோ. வானத்தை நோக்கி மேகம் இருண்டு மழை துளியை எதிர்பார்த்து, அப்படி வரும் மழை துளியை பருக வாயை திறந்து இருக்கும் வானம்பாடி பறவையும் நீதானோ. இசையை அருந்தும் சாதக பறவையும் நீதானோ. மழையை அருந்தும் சக்கரவாக பறவையும் நீதானோ. இசையை அருந்தும் சாதக பறவையும் நீதானோ. மழையை அருந்தும் சக்கரவாக பறவையும் நீதானோ. இறைவனை வேண்டி

மழைக்காக பிரார்த்தனை பண்ணி பூமியில் வாழும் மக்களுக்கு சாதகமாக அமைவதால் நீ சாதக பறவை என்று பெயர் கொண்டாயோ, நீ ஒரு தெய்வீக பறவை. இறைவனை வேண்டி மழைக்காக பிரார்த்தனை பண்ணி பூமியில் வாழும் மக்களுக்கு சாதகமாக அமைவதால் நீ சாதக பறவை என்று பெயர் கொண்டாயோ, நீ ஒரு தெய்வீக பறவை. வானத்தில் உள்ள மின்னல் மேகங்கள் உன் சொந்த குடும்பமோ உரிமை எடுத்து கொண்டு உனக்கென ஒரு கிரகத்தை அமைத்துக் கொள்வதால் சாதக பறவை என பெயர் கொண்டாயோ. வானத்தில் உள்ள மின்னல் மேகங்கள் உன் சொந்த குடும்பமோ உரிமை எடுத்து கொண்டு உனக்கென ஒரு கிரகத்தை அமைத்துக் கொள்வதால் சாதக பறவை என பெயர் கொண்டாயோ. சக்கரவாக பறவை என்ற பெயரும் கொண்ட நீ ஒரு அதிசய பறவை, அபூர்வ பறவை, கான பறவை. சக்கரவாக பறவை என்ற பெயரும் கொண்ட நீ ஒரு அதிசய பறவை, அபூர்வ பறவை, கான பறவை. ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் காணப்படும் சுடரை குயில், கொண்டை குயில் என்ற குயிலின பறவை. ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் காணப்படும் சுடரை குயில், கொண்டை குயில் என்ற குயிலின பறவை. அலகை மட்டும் வானத்தை நோக்கி வேறு எந்த நீரையும் குடிக்காது மழை நீரை மட்டும் குடிக்கும் பார்ப்பதற்கு வசீகரமாகவும் வைராக்கியமும் கொண்ட பறவை. அலகை மட்டும் வானத்தை நோக்கி வேறு எந்த நீரையும் குடிக்காது மழை நீரை மட்டும் குடிக்கும் பார்ப்பதற்கு வசீகரமாகவும் வைராக்கியமும் கொண்ட பறவை. ஜலம், நீர் என்ற சொற்கள் உன் பெயரிலேயே இருக்கின்றன. பருவ மழை வருவதை முன்கூட்டியே அறிவிக்கும் பெருமை கொண்ட பறவை சாதக பறவை. சாதக பறவை குறித்து சங்கத்தமிழ் கவிதை தந்திருக்கிறார் திருநெல்வேலி வி எம் சத்திரம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, அம்புஜம், அம்பலவாணன்.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு காடுகள். காடுகள்
1: இசை வசந்தம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி கோவூர் சாய் ஜனனி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நோயும் மருந்தும். நோயும் மருந்தும் பயண நேர வாசிப்பை படிப்படியாய் கொன்று. பயண நேர வாசிப்பை படிப்படியாய் கொன்று உறவினருக்கு கடிதம் எழுதுதலை ஒரேடியாய் தின்று. உறவினருக்கு கடிதம் எழுதுதலை ஒரேடியாய் தின்று. சக மனிதருடன் பேசுதலை புறந்தள்ளி. சக மனிதருடன் பேசுதலை புறந்தள்ளி நேரத்தை வீணடிக்கும் நவீன வைரசுதான் அலைபேசி. சக மனிதருடன் பேசுதலை புறந்தள்ளி நேரத்தை வீணடிக்கும் நவீன வைரஸ்தான் அலைபேசி. வாசிப்பே அந்நோய்க்கு மருந்து. நோயும் மருந்தும் என்ற தலைப்பில் கவிதையை எழுதி அனுப்பியிருந்தார் கோவூர் சாய் ஜனனி.

பண்பலை படைப்பாளிகளில் இனி திருப்பூர் கல்குறிச்சியான் ரவி தந்திருக்கும் திருமண வாழ்த்து. வேதம் ஒலிக்க வேண்டியவர்கள் கூடிட, நாதம் இசைக்க நம்மவர்கள் வாழ்த்த, நங்கை நல்லால் திருநான் போன மங்கை கரம் பிடித்தேன், இனிது சூழ பங்கை கொடுப்பேன் நாளும் வாழ. பரமனாய் எண்ணில் பாதியாய் திகழ, அங்கம் அணுவில் அன்பு சேர, அனைத்துமானாய் இனிதே பொழிக. புதுவாசம் புகுந்து கொண்டதால் பூரித்து முகத்தில் நகை பொங்க, இதுவல்லவோ இதழுக்கு வலு சேர்க்கும் இகத்து வாழ்வில் இணையும் இணையிருக்கு. இனி காண்பது இன்பமான காலமாக துணையோடு துவங்கும் வாழ்க்கை துவழாது வாழ்க பல்லாண்டு. திருப்பூர் கல்குறிச்சியான் ரவி தந்திருக்கும் திருமண வாழ்த்து கவிதை இது.

பண்பலை படைப்பாளிகளில் இனி கல்வி தந்திருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் யமனீஸ்வரம் சிவராமன் மோதிலால். திண்ணையில் கற்ற கல்வி அன்று, தொடு திரைதனில் பார்க்கும் கல்வி இன்று, எழுத்தாணி பிடித்த கல்வி அன்று, இன்டர்நெட் புகுந்த கல்வி இன்று, முதுகை தட்டி சொன்ன கல்வி அன்று, புத்தக மூட்டைகளை சுமக்கும் கல்வி இன்று, அறிவும் தெளிவும் தந்த கல்வி அன்று, அறிவும் தெளிவும் தந்த கல்வி அன்று, காகித அச்சுகளில் அறிவை தேடும் கல்வி இன்று, காகித அச்சுகளில் அறிவை தேடும் கல்வி இன்று, அனுபவம் உணர்ந்து சொன்ன கல்வி அன்று, அனுபவம் உணர்ந்து சொன்ன கல்வி அன்று, மதிப்பெண் அளவுகோல் கொண்ட கல்வி இன்று, மதிப்பெண் அளவுகோல் கொண்ட கல்வி இன்று, ஓடி ஆடி கற்ற கல்வி அன்று, ஓடியாடி கற்ற கல்வி அன்று, காங்கிரீட் கூடுகளில் அடைத்த கல்வி இன்று, மொழி வளர்ந்து நிலைத்த கல்வி அன்று, பல மொழிபெயர்ப்பு புகுந்த கல்வி இன்று, பட்டம் பெற நினைத்த கல்வி அன்று, பட்டம் பெற நினைத்த கல்வி அன்று, பல பட்டதாரிகளின் நிலையை காணும் கல்வி இன்று. தந்திருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் யமனீஸ்வரம் சிவராமன் மோதிலால்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடி பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: மாயவளை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
7: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மின்வெளி தீவிரவாதம் என்கிற மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அரசுக்கு எதிரான கொள்கைகளுடைய சில குழுக்கள் அல்லது தீவிரவாத குழுக்கள் பொதுமக்களிடையே பரவலான அச்சம் அல்லது உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக அல்லது பொதுமக்களிடையே இருக்கும் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் அல்லது அழிவை ஏற்படுத்தும் வகையில் வன்முறையான வழியில் இணையவழி தாக்குதல்களை நடத்துகின்றன. இவ்வகையான இணைய தாக்குதல்களை மின்வெளி தீவிரவாதம் என்று வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் சைபர் டெரரிசம் என்கின்றனர். பொதுவாக பண ஆதாயத்தை நோக்கமாக கொண்ட இணைய குற்றங்களிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது.

0: அதனை செயலிழக்கச் செய்தல் போன்றவைகளை இவ்வகையான குற்றத்தின் கீழ் வகைப்படுத்தலாம். இந்த வகையான தீவிரவாதம் நவீன தீவிரவாதிகளுக்கு ஏற்றதாக இருந்து வருகிறது என்றே சொல்லலாம். முந்தைய பயங்கரவாதத்தை விட இவ்வகையான பயங்கரவாதம் மலிவானது, இலக்குகளின் எண்ணிக்கை அதிகமானது. எனவே இது அதிக அளவிலான மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இவ்வகையான தீவிரவாத அச்சுறுத்தலானது இணையத்தை சார்ந்த கணினி அமைப்புகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் இணையத்தால் செயல்படுத்தப்படும் கணினிகளில் எளிதாக்கப்படும் தாக்குதல்கள் என்று இரண்டு வகையான செயல்பாடுகளிலும் பரவி உள்ளது. பயங்கரவாத அமைப்புகள் தங்கள் செயல்பாடுகளுக்கு நிதியளிக்கவும் உறுப்பினர்களை சேர்க்கவும் மற்றும் பிரச்சாரத்தை பரப்பவும் இணையத்தை வழக்கமாக பயன்படுத்துகின்றன. இவையும் இக்குற்றத்தின் கீழாகவே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பிட்ட மண்டல பகுதிகளை முடக்குவதற்காக மின் உற்பத்தி நிலையங்களை மூடுவது, எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்களில் முறைகேடு செய்வது, விமான போக்குவரத்து கட்டுப்பாடு அமைப்புகள் தொடர்ந்து அல்லது கடல்சார் செயல்பாடுகளில் மென் தாக்குதல் நடத்தி அதனை முடக்குவது, நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மாசுபடுத்துவது அல்லது மருத்துவமனை கணினி வலை அமைப்புகளை சீர்குலைப்பது, குழப்பத்தை விளைவிப்பதற்காக முக்கியமான தேசிய பாதுகாப்பு தரவுகளை மீறுவது அல்லது அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளை முடக்குவது என்று இத்தீவிரவாதம் பல வழிகளில் நடத்தப்படுகின்றன. இணைய குற்றவாளிகள் இலாப நோக்கத்திற்காக செயல்படுகின்றன. ஆனால் இணைய தீவிரவாதிகள் கருத்தியல், அரசியல் அல்லது சமய ரீதியான இலக்குகளை முன்னெடுப்பதற்காக செயல்படுகின்றனர். எண்ணிம அச்சுறுத்தல்களின் மாறிவரும் தன்மை காரணமாக இணைய பயங்கரவாதத்திற்கு உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச சட்டமுறை வரையறை என்று எதுவும் இல்லை. இருப்பினும் ஐக்கிய நாடுகளின் போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் போன்ற பயன்நாட்டு பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்புகள் முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளை குறிவைக்கும் தாக்குதல்களை தடை செய்வதற்காக உலகளவில் ஒத்துழைக்கின்றன. இப்பிரச்சனையை எதிர்கொள்ள பல நாடுகள் குறிப்பிட்ட சட்ட கட்டமைப்புகளையும் கொண்டுள்ளன. உதாரணமாக இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 66F கீழ் மின்வெளி தீவிரவாத செயல்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வகையான குற்றச் செயல்கள் குறித்து பொதுமக்கள் எவரும் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடிவதில்லை. காவல்துறையினரும் கூட இதனை முன்பே அறிந்து கொள்ளாத நிலையே இருக்கிறது. அப்படி ஏதாவது தெரிய வரும் நிலையில் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டோ அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்திலோ தெரிவித்து பெரும் பாதிப்புகளை தவிர்க்க உதவலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்புலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: உள்ளத்தின் குளிர்ச்சியை, முக மலர்ச்சியை உலகிற்கு உண்மையாய் எடுத்து காட்டும் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை மதுரை அவனியாபுரம் பிரபு தந்திருக்கும் சிரிக்க மறந்த மனிதர்கள். சிரிக்க மறந்த மனிதர்கள். பொன்னகையை விட புன்னகை மதிப்பானதே, வலிமையானதே. பொன்னகையை விட புன்னகை மதிப்பானதே, வலிமையானதே. பற்கள் பளிச்சென தெரிய குலுங்கி சிரித்திட மனதின் கரைகள் வெளுக்குமே, சிரிப்பினை நேசித்திட உள்ளம் அழகாகுமே. சிரிப்பினை நேசித்திட உள்ளம் அழகாகுமே. ஏனோ மனிதன் சிரிக்க மறந்த தருணம் எதுவோ, எதனால் உள்ளம் விரக்தியானதோ. சிந்திக்கவும் மறந்தோமே, சிரிக்கவும் மறந்தோமே, செயலிகளால் செயலிழந்தோமே. சிரிப்பினை அடகு வைத்தோமே, சிந்திக்கவும் மறந்தோமே, சிரிக்கவும் மறந்தோமே, செயலிகளால் செயலிழந்தோமே. சிரிப்பினை அடகு வைத்தோமே. ஐந்தறிவுள்ள விலங்குகளுக்கு புன்னகை சொந்தமில்லையே, ஆறறிவுள்ள மனிதனுக்கு ஆற்றலாகுது புன்னகையே. ஆறறிவுள்ள மனிதனுக்கு ஆற்றலாகுது புன்னகை.

நண்பரோடு நகையாடிடு, குடும்பத்தோடு மேன்மையாயிடு. நண்பனோடு நகையாடிடு, குடும்பத்தோடு மேன்மையாயிடு. சமூகத்தோடு தோழமையாயிடு, சிரிப்போடு சிறப்பாயிடு. நண்பனோடு நகையாடிடு, குடும்பத்தோடு மேன்மையாடிடு. சமூகத்தோடு தோழமையாயிடு, சிரிப்போடு சிறப்பாயிடு என சிரிப்பின் மேன்மையை சிறப்பாக சொல்லியுள்ளார் மதுரை அவனியாபுரம்.

0: பிரேமா ஜெகன், பெர்லின் ரமேஷ், கௌசியா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கோடி பண்பலை இனி தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வளர்பண்ட் அரசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1974 ஆண்டு வெளிவந்த அவள் ஒரு திரைப்ப தொடர்கதை திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் தூத்து.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின். நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 944-33-72151.
8: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
9: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
8: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல.
9: இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
8: அப்படியா?
9: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
8: அப்போ இப்பவே போலாம்.
10: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நேயர்கள் நெஞ்சில் நீங்காவது இடம் பிடித்த பாடல்கள் உங்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது.

0: திராவுடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை தெத்தூர் துறையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹிமாஸ்ரீ, சக்திவேல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குலமகள் ராதை. கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில் பின்னணி குரல் பி சுஷீலா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.
5: கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. ஒழிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1953 வெளிவந்த அவன். பாடலுக்கு இசை சங்கர் ஜெய்கிஷான், டி எஸ் செல்வகுமார் கண்ணதாசனின் வரிகளில் பின்னணி குரல் ஜிக்கி. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா தெரு, ஆரோக்கியசாமி, சுப்புராஜ், மணிகண்டன்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தேனி, காமாட்சிபுரம், மாடசாமி, ராஜம்மாள், பிரியதர்ஷன், ருத்ராஸ்ரீ, தமிழ்மணி. கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஆர். கோவர்தனம். பின்னணி குரல் TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

0: கொடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: பள்ளி கல்வித்துறை, மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: JJ College of Engineering and Technology, Sauramica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
7: Dear students, நல்ல placements தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்க.

0: அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருச்சி தொட்டியம் குண்டுமணி பிச்சைமுத்து. 1961 வெளிவந்த தேன் நிலவு திரைப்படத்தின் பாடலுக்கு இசை ஏ.எம். ராஜா, கண்ணதாசனின் வரிகளில் பின்னணி குரல் ஏ.எம். ராஜா, பி. சுசிலா.

தன் பின்னணி குரல் பி. சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் திருப்பரங்குன்றம், தென்பரங்குன்றம், விஜயன், கோவிந்தம்மாள், முத்துலட்சுமி, பிரபாவதி, பானுமதி.

0: நேரம் 1:45.
1: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
2: வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1967 வெளிவந்த ஊட்டி வரை உறவு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தென்காசி, சுப்புலாபுரம், குணசேகரன், பாரத் பிரியன். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பின்னணி குரல் TM சௌந்தரராஜன், P சுசீலா.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாகர்கோவில், கோட்டார் கோலப்பன், முத்துலட்சுமி, ராணி, நாகேஸ்வரி, சுதா, மகேஸ்வரி, ஐஸ்வர்யா, ராஜேஷ், மகேஷ். இவர்களின் விருப்ப பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் 1962 ஆண்டில் வெளியான ராணி சம்யுக்தா. கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு இசை கே.வி. மகாதேவன்.

பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் நெஞ்சில் நிறைந்தவை. இது போன்ற காவிய கானங்களை நீங்களும் கேட்க எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் என்ற முகவரிக்கு. மீண்டும் நாளை பகல் 1 மணிக்கு உங்கள் நெஞ்சில் நிறைந்த பாடல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். பாக்யா.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். ரத்தம் எதுக்கு அறுவை சிகிச்சைக்கும் மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுதுன்றதை பற்றி பேசுகிற விஷயத்தில் ஒரு 2-3 சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். நம்மளுடைய உடம்பு ஒரு நம்ம தானம் பண்ணோம்னா 2-3 வாரத்திலே திருப்பி நம்ம எழுந்த ரத்தம் திருப்பி நம்ம உடம்பு உருவாக்கிடும். ஒரு நார்மல் நபரினுடைய தன்மைகள் இது. அதனாலே நாங்கள் என்ன பண்ணுறோம், நிறைய நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு 3 வாரத்துக்கு அப்புறம் அவங்க ஆப்ரேஷனுக்கு வரணும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ரேஷனில் ஒரு 2 பாட்டில் இல்லை 3 பாட்டில் ரத்த சேதாரம் ஆகலாம். அதனால் பிளட்டு நம்ம ஸ்டாண்ட்பை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முதலேயே நாங்கள் அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லிடுறோம். அப்போ யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வெளிநாடுகளில் நம்ம ஊர்லையாவது சொந்தக்காரங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ஒருத்தர் கேட்டிங்கன்னா ஒரு 10 நண்பராக இருப்பான், ரெடியாக இருப்பான் டொனேட் பண்ணுறதுக்கு, இல்லை சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனால் வெளிநாடுகளில் வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலி ஆனதும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறதும் இந்த மாதிரி பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரத்தம் டோனர்ஸு நம்ம நாட்டில் தான் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா வெளிநாடுகளில் இன்னும் கஷ்டம். ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேஷண்ட்டுக்கிட்டே ஒரு 3 வாரம் முன்னாடி ஆப்ரேஷன் டேட் கொடுக்கும்போது அவங்கக்கிட்டேருந்தே 300 ml எடுத்து வச்சுக்குவாங்க. சில டைம் 1 டைம், சில டைம் 2 டைம் எடுப்பாங்க. எடுத்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த ரத்தம் வெளியில் எடுத்து ஸ்டோர் பண்ணுறது 120 நாள், அதாவது 4 மாதங்களுக்கு அந்த ரத்தம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். 4 மாதம் கழித்து அதனுடைய சேல் இழந்துடும், நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணி ஆகணும், தூக்கி போட்டுடணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், சில பேருக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேதி ஒரு 2 மாதமோ இல்லை 3 மாதம் தள்ளி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் அவங்கக்கிட்டேருந்தே வாங்கிக்குவோம். அவங்க உடம்புலேருந்து திருப்பி உற்பத்தி ஆகும், திருப்பி ஒரு 2 வாரம் கழித்து திருப்பி நாங்கள் ஒரு பிளட் எடுப்போம், அதை ரெண்டுத்தையும் சேகரித்து வச்சுக்குவோம். அப்புறம் ஆப்ரேஷன் வரும்போது வேறு யாரும் டொனேட் பண்ண வேணாம், அவங்களுடைய ரத்தத்தையே நம்ம யூஸ் பண்ணி

0: இது எல்லா வியாதிக்கும் பொருந்தாது. ஏன்னா சில டைம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட்ஸுக்கு சில பேருக்கு அவங்களுக்கு உடம்பு பலவீனமாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது, பட் நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இந்த மாதிரி ரத்தம் கம்மியாக இருக்கும்போது எப்படி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போது வர ரத்த சேதாரத்தை ஏன் வீணாக்கணும், அதை நாங்கள் ஒரு சக்ஷன் மாதிரி போட்டு அந்த ரத்தத்தை வந்து சேகரித்து அதை ப்யூரிஃபை பண்ணி அதை தூக்கி போடாமல் அதே ரத்தத்தை திருப்பி நம்ம பாடிக்கு கொண்டாடுற மாதிரி ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நாங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது பெரும்பாலும் நம்ம ஹார்ட் சர்ஜரி, அதாவது இருதய அறுவை சிகிச்சை செய்யும்போது, ஏன்னா ஹார்ட் ஓப்பன் பண்ணும், ஹார்ட்டில் வழியாக தான் எல்லா பம்ப் ஆகுது, லிட்டர் லிட்டராக பிளட்டு சேதாரமாகும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த சேதாரமான ரத்தத்தை எடுத்து ப்யூரிஃபை பண்ணி திருப்பி வந்து பேஷண்ட்டுக்குள்ளேயே போடுவாங்க. ஸோ ரத்தம் வந்துட்டு மிக முக்கியமான விஷயம், ஸ்பெஷலி அறுவை சிகிச்சையில். அந்த மாதிரியான ஒரு பொருள் வந்துட்டு அதனுடைய வேல்யூ எல்லாருக்கும் தெரியணும். ஆப்ரேஷனுக்கு சேஃப்டிக்காக டாக்டர்ஸ் சில டைம் ரத்தம் வச்சுப்பாங்க, அப்போ சொந்தக்காரங்க டொனேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் விற்கிற பொருள் கிடையாது. ஸோ எல்லோரும், என்னுடைய வேண்டுகோள், வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க, இன்னொரு உயிருக்கும் உதவி செய்த மாதிரி இருக்கும்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
4: வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
5: ஈரோடு புத்தக திருவிழா July 31 முதல் August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.

0: அப்பரிமா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய நேரத்தில் மதிய உணவு முடிச்சுட்டு கொஞ்சம் பேரும் இனிதான்பா சாப்பிட போகிறோம் அப்படின்னும் சொல்லிட்டு பாதி பேரும் இருப்போம். இப்போ ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், செய்ய போகிறோம், செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்றவங்க இந்த நேரத்தில் கோடை பண்பலையோடு இணைந்து பாடலையும் கேட்டுட்டு ஆட்டம் போட வைக்கக்கூடிய துள்ளலான பாடலையும் கேட்டுட்டு நிகழ்ச்சியில் இணையலாம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தோல் தமாக்கா தோல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மென்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்கள் பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: இன்று பிற்பகல் 3 கோடி பண்பலையிலிருந்து அரங்கிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி தனது பாடல் தெரிவாலும் கவிதை தொகுப்புகளாலும் அலங்கரிக்க காத்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் குன்னம்பட்டி நாகலட்சுமி அவர்கள். நேயரின் தெரிவாக அரங்கேற காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளிச் செல்ல வாரீர்.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: ஆம் நேயர்களே, இன்றும் மறங்கிற காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவாலும் கவிதை தொகுப்புகளாலும் வழங்கியிருக்க காத்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்கள். நேரின் தெரிவாக அரங்கிற காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.

பாடல் தெரிவாலும் கவிதை தொகுப்புகளாலும் வழங்கியிருக்க காத்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்கள். நேரின் தெரிவாக அரங்கேற காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
4: அதிரடியான பாடல்களோட நாம கேட்டு இருக்கும் கொடை பண்பலையிலிருந்து டோல் தமாக்கா டோல். நேர்களே, இன்றிரவு 8 கோடி பண்பிலிருந்து அரங்கிற காத்துகிறது இளமையை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி

நமக்காக தந்திருக்கும் விளையாட்டு பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை. இந்த இரண்டு விளையாட்டுகளையும் விளையாட அழைக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களை. இன்றிரவு 8 மணிக்கு கோடி பண்பலையின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர்
8: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்சன் சரி?
11: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: பள்ளி கல்வித்துறை, மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
9: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
8: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
9: அப்படியா?
8: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
9: அப்போ இப்பவே போலாம்.
10: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
11: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
12: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: இணைந்து வழங்குவோர்
13: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
14: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
15: எங்க செலக்சன் சரி?
16: கவுன்சிலிங்.

0: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

2:55 இன்று நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இளைஞர்களே, ஆட்டம் போட வைத்ததா இன்றைய நிகழ்ச்சி. மீண்டும் வரும் நாளை பகல் 2 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து டோல்தமாக டோல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கேட்வே ஏற்றுமதி இறக்குமதி பணிகளை மேற்கொள்ள சுரங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். மாணவர்களை நற்பண்பு உடையவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் தலையாய பணி என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நீண்டகாலமாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த தலைமை தணிக்கை அதிகாரியின் 28 அறிக்கைகளை அம்மாநில அரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஓசூர் சுற்றுவட்டம்

வட்டாரத்தில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர்ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய பாடல்கள் பல இருக்கு. அந்த பாடல்களை கேட்கும்போது அந்த இசையோடு நம் நினைவும் அந்த பாடலோடு செல்லக்கூடியதாக தான் இருக்கும். பல நேரத்தில் பல பாடல்கள் நம்ம மனத்தில் பதிஞ்சு கொண்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட நமக்கு பிடித்த பாடல்கள் அரங்கேறக்கூடிய நேரம்தான் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் தனது பாடல் தெரிவுகளோடும் தனக்கு பிடித்த பாடல்களுக்கான கவிதை தொகுப்புகளோடும் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் குன்னப்பட்டி நாகலட்சுமி அவர்கள். ஒரு பாடல் ஒலிக்கிறதுக்கு முன்னாடி அதில் வரக்கூடிய இசை, அதை கேட்ட உடனேமே அந்த பாடல் நம்மளுடைய மனதிலே ஒரு கற்பனையாக வந்துடும். அப்படிப்பட்ட பாடல்கள் பலவும் இருக்கு. அதுலேயும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர் நாகலட்சுமி அவர்கள் நமக்காக விழிகள் என்ற தலைப்பில் பாடலை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். விழிகள் என தொடங்கக்கூடிய அத்தனை பாடல்களும் அருமையானது. அதிலும் எனக்கு பிடித்த பாடலை இன்றைய நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறேன். என்னுடைய பாடலும் கோடை பண்பலையிலிருந்து அரங்கேறுமா என்று கேட்டிருக்கிறார். இதோ நேயரின் தெரிவாக அரங்கேற காத்திருக்கிறது. முதல் பாடல் கேட்கலாமா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர்
9: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் ஜெட்டிகள்
13: வழங்கும்
14: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
15: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, பிசியோதெரபி பத்தி பேச போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட வர பேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, யூஸ்வலா முழங்கால் வலிக்குதுன்னா உங்களுக்கு வந்து மெழுகு ஒத்துல வைங்க, தோள்பட்டை வலிக்குதுன்னா அல்ட்ராசவுண்ட் வைங்க, இந்த மாதிரி ஷாக் வேவ் வைங்க, லேசர் வைங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ பட் ஆனால் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பிசியோதெரபி அது அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க, நான் சொல்கிற அட்வைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸோட ரெக்கவரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபிசியோதெரப்பிங்கிறது அவங்களுக்கு சொன்னால் சரி இது ஒத்தனத்தினால என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய சயின்ஸ் இருக்குது, அதில் நிறையா ஜவ்வோட பற்றி ஸ்டடி பண்ணது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறனால

0: அது ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரொம்ப தேவை. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் எங்கேயாவது அடிபட்டு வராங்க அப்படின்னா சிலது மாவுக்கட்டு போட்டுடுவோம். மாவுக்கட்டு போட்டுட்டு பார்த்தோம்னா அவங்க ப்ராப்பராக எக்ஸசைஸோ இதோ பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா தோள்பட்டை, அதாவது கீழே கையில் கீழ் பக்கத்தில் நம்ம கட்டு போட்டாலும் தோள்பட்டையில் வந்து ஜவ் வந்து நல்லா இருவிச்சு இந்த மாதிரி ஜவ் புடிமானம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி இதுலலாம் இருக்குன்னா நம்ம ப்ராப்பராக அந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அந்த இது பின்னாடி வராது. அதே மாதிரி நாங்கள் ஃபிசியோதெரப்பி சில இதுக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபிசியோதெரப்பியான இதை போய் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். சில இது பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு நம்ம சர்ஜரிங்கிறது தேவைப்படாது. ஸோ அது வந்து நம்ம என்னென்னா இப்போ ஷோல்டர் ஏதாவது ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நம்ம வந்து என்னென்னா அதுக்கு சர்ஜரி பண்ணாமல் நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸசைஸ் மூலமா, அதாவது வந்து 5 டேஸ்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து அதை வந்து ப்ராப்பராக நாங்கள் பண்ண சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதோட அதை வச்சு நம்ம ரிசல்ட்ஸ் சொல்ல முடியும். இயர்லியராக, அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் இயர்லியராக நம்ம மருத்துவத்தை முன்னாடியே போனோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ கரெக்டான டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பின்னாடி வர காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்மளால் தவிர்க்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: ஏசி பாடு மண்பலை, இது உங்கள் கோடி பண்பலின் ஒரு புள்ளி 5 தந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்கள். நேயரின் தெரிவாக எடுத்ததாக அரங்கேறி காத்திருக்கிறது மான்கராத்தே திரைப்படத்திற்கான பாடல். விழிகளில் எத்தனை விடயங்கள் இருக்கிறது, உன் விழிகளை பார்த்து தொலைந்த அந்த அழகான நாட்கள் போதும், என் வாழ்வின் இறுதி வரை விழிகளில் எத்தனை விடயங்கள் இருக்கிறது.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌராமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், லேர்ன் இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
5: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர்
9: நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் வணிகர்கள் ஜெட்டிகள்
13: வழங்கும்
14: அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.
15: மூன்று மணி 24 நிமிடத்துல நாம கேட்டு இருக்கும் கோடை பண்பலையிலிருந்து உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் எடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது ஈர விழிகள். விழிகள் பேசும் பாஷை எத்தனை எத்தனை, உன் விழியால் என்னை கொள்ளையடித்த உன்னை சிறைப்பிடிப்பேன், விழியால் கொள்ளையடித்த உன்னை சிறைப்பிடிப்பேன், என் இதயத்தில் விழி பார்வையோடு.
16: விழிகள் பேசும் விழியே, ஒரு பார்வை பார்த்தாய் மழையே மழையே நெஞ்சுள் மழையே.

நேரின் தெளிவாக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது தெய்வத் திருமகன் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக இவ்வாறாக தனது கடிதத்தில் வரைந்திருக்கிறார். உன் விழியை பார்த்து என்னை தொலைத்த தருணத்தில் மயங்குவேனோ? மீண்டும் வந்து உன் விழியின் ஈர்ப்பால் என்னை மீட்டெடுப்பா என்று உன் வெளி பார்த்து வழி தேடி காத்திருப்பேனோ?

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர்
6: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் பனின்கள் செட்டிகள்
10: வழங்கும்
11: வண்ணத்தூரிகை. பண்பலையோடு தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. வெளியை கண்டு உன்னிடம் பேசிய ஞாபகத்தை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு புன்னகைத்துக் கொள்கிறேன். அந்த நினைவுகளை என் இதயத்தில் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை காணும்

தென்காசி மாவட்டம் குன்னம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் தெரிவாக அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. விழிகள் என்ற தலைப்பில் அழகான பாடல்களை நமக்காக தெரிவு செய்து அனுப்பியுள்ள நேரின் தெரிவாக அடுத்ததாக அரங்கேற காத்திருக்கும் பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திற்காக ஒழிக்கவிருக்கிறது. விழியில் நான் என்னை கண்டதும் எப்பொழுதும் அதில் சிக்கி தவித்திருக்க ஆசைப்படுகிறேன். உன் இமையாக நானும் உன்னுடன் பயணிக்க ஆசைப்படுகிறேன். விழியில் விழுந்து இழ நானும் ஆசைப்படுகிறேன்.

0: சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு

0: ₹1500 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர்
3: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
1: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள்
7: வழங்கும்
8: வண்ணத்தூரிகை. பிறந்தது ராகம்.
9: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
10: பண்பலை படைப்பாளிகள்.
11: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
1: பண்பலை படைப்பாளிகள்
9: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
9: பண்பலை படைப்பாளிகள்.
12: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
10: கோடை பண்பலை 100.5
9: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
10: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
10: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241001.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
9: பண்பலை படைப்பாளிகள்.

மூன்று மணி 55 நிமிடம் ஆயிடுச்சு. இன்று நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். விழிகின்ற தலைப்பில் அழகான பாடல்களை நமக்காக தெரிவு செய்து இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக அலங்கரித்திருந்தார் தென்காசி மாவட்டம் குன்னம்பட்டி நாகலட்சுமி அவர்கள். நேருக்கு கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துகளும் வணக்கங்களும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெலின் ரமேஷ், நன்றி.

0: கோடை பண்பலில் இனி தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பண்டாரசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் கலக்கல் வண்ணத்துருகி நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச்சிருக்கும்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு

நேரியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஐந்தில் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ₹1200 கூடுதலாக பெறுங்கள்.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
10: ஏதாவது ஒரு திருவிழா வந்தாலே ஆட்டம் பாட்டம் இல்லாம இருக்காது, ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். கொண்டாட்டம் நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்தும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் நம்ம எல்லாரையும் கலகலப்பான திருவிழாவுக்கு வரவேற்கும் கோடை பண்பலையின் கலக்கல் வண்ணத்தூரிகை இப்பொழுது அரங்கேற காத்திருக்கிறது கலக்கல் கேள்விகளோடு. கலகலப்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வரலாம் அறிமுகங்கள். 24 24 24, சகோதரிகள் 24 24 29, மற்ற நேயர்கள் 24 24 26, 290 333 என்ற எண்களில் முன் இணைப்புக்கு 0 45 42 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு மாமா ஜாண்டி பிரிட்டோ, மாப்பிள்ளை ரவிச்சந்திரன்.

0: போயிட்டு ஒரு சின்ன ஒத்தடி பாத போச்சு.
1: சரி,
0: இது எந்த ஊருக்கு போகுது கேட்டேன்.
1: சரி,
0: ஆலக்குவார் பட்டின்னு சொல்லிச்சு.
1: என்ன பட்டி?
0: ஆலக்குவார் பட்டி.
1: ஆலக்குவார்
0: பட்டி.
1: சரி,
0: ஏப்பா இந்த ஊர் மேப்பிளையே இல்லையே, இது எங்க பாருன்னு அப்ப நம்ம கலெக்டராஸ் வளைஞ்ச ஒரு பையன் வந்தான். சார் என்னங்க இங்க நிக்கிறீங்க, இந்த ஊரை பத்தி சொல்லுப்பா சார், ஃபேமஸான ஊர் சார்.
1: இது கலெக்டர் ஆபீஸ் வர.
0: ஆமாமா, என்ன காய்கறி சீப்பா கிடைக்கும், வாங்கி கொண்டு போய் நீங்க நல்ல விலைக்கு விற்கலாம்.
1: ஓ, அப்ப வந்த யோசனை.
0: அந்த யோசனை வந்தாப்புல ஒரு வாரமா போய்க்கு இருக்கு, நல்லா வியாபாரம் ஆயிக்குமாப்புல. என்ன இந்த கத்திரிக்காய் விற்கிற அளவுக்கு மிளகா விற்க மாட்டேது, அப்படியே கிடக்கு.
1: அது ஏன்னு நான் சொல்றேன், அதுக்கு நீ ஒரு தப்பு ஒண்ணு பண்ணிருக்க.
0: என்ன மாப்புல?
1: நீயும் அந்த பூசணிக்காய் பக்கத்துல வச்சிருக்க பத்தியா, இது வாஸ்து சரியில்லை மாமா, நீ தனியா உட்காரணும்.
0: ஏ, அது பூசணிக்காய் வயிறு.
1: அப்படியா? ரெண்டுக்கும் வித்தியாசமே.
0: அப்படியா? சரி, வழக்கமா நான் தான் வித்தியாசம் கேட்பேன், இந்த மிளகா மட்டும் ஏன் விற்க மாட்டேங்குது?
1: அதாவது மாமா, இப்ப காக்குல கத்திரிக்காய் போறோம்னு வச்சுக்க, காக்குல மிளகா போட முடியாது.
0: முடியாது, முடியாது, முடியாது.
1: ஒரு ரெண்டு மிளகாயோ,
0: ஆமா,
1: ஒரு மூணு மிளகாயோ
0: போடலாம்.
1: போடலாம், நம்ம தானே சமைக்கிறோம்.
0: உனி முடியுது. ஆனா மாப்பிள, அவ்வளவு அழகா இருந்தாலும் பாக்கறதுக்கு சூப்பராக போல
1: முக்கியம். வணக்கங்க.
2: வணக்கம்.
1: யாரு?
2: ரெண்டு பேருக்கு வணக்கம். மாமா மச்சனுக்கு வணக்கம். நான் கரூர் காந்தியால் சீரகம் பேசுறேன். இணைப்பு கொடுத்த தங்கச்சிக்கு வணக்கம்.
0: இணைப்பு கொடுத்த தங்கச்சியா?
2: கத்திரிக்காய் மோர் மிளகா இருக்குது.
0: மோர் மிளகா இருக்கு.
2: மோர் மிளகா இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் வந்து வத்தல் கத்திரிக்காய் இருக்குது.
0: மிளகா வத்தல் இருக்கு.
1: இருக்குல்ல
0: எனக்கு வயிறும் சரியில்லை,
1: சந்தேகப்பட்டேன். அத நடந்திருக்கு.
0: சரி,
1: இப்ப இந்த மோர் மிளகாய சாப்பிட்டாதான் உனக்கு சரியாகும்.
0: ஆமா மாப்பிள.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன்.

0: பிராண்ட் அரிசி.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
5: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
7: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
8: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
7: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
8: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
8: அப்போ இப்பவே போலாம்.
9: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
11: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
14: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
14: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
15: என்ன மாப்பிள்ள?
16: என்ன மாமா, என்னமோ பச்சை மிளகா விக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பச்சை மிளகாயே காணா.
15: மாப்பிள, திடீர்னு என் மூளைக்கு ஒரு ஐடியா தோணுச்சு.
16: என்ன ஐடியா?
15: 1 கிலோ கத்திரிக்காய் வாணா,
16: சரி
15: 1/2 கிலோ பச்சை மிளகா ஃப்ரீன்னு.
16: அது நஷ்டமே மாமா.
15: நம்ம பரவாயில்ல மாப்பிள, இந்த பச்சை மிளகா என்னை விட்டு போனா போதும், ஒரு எரிச்சலா இருக்கு.
16: அதனால
15: விட்டுட்டேன்.
16: லாபத்தை பத்தி
15: நமக்கு அவசியமே இல்லை.
16: ரைட்டு மாமா,
15: வாங்க அடுத்து யார் மாமா? வணக்கம். வாங்க.
16: வணக்கங்க. சொல்லுங்க தங்கச்சி.
15: என்ன கத்திரிக்கா கேள்விப்பட்டதோட சரியா இருக்கு. நாங்க என்னைக்கு அனுபவிச்சிருக்கோம், என்னத்தை சாப்பிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல
16: பரவாயில்ல தங்கச்சி சொல்லுச்சுல.
15: ஆமா, வாங்க. வணக்கம். வணக்கம்.
16: வாங்க.
17: சொர்க்கத்தின் திறப்பு வீழாக்கு வசந்த வீழா, பக்கத்தில் பருவநிலா இனிய பல. மாமாவுக்கும் பங்காளிக்கும் மாலை வணக்கம்.
15: அந்த பாட்டு முழுசா என்னைக்காவது வந்துருன்னு பாக்குறேன். வர மாட்டேது.
16: வரவே வர.
15: சொல்லுங்க
17: பங்காளி, எப்படி இருக்காரு மாமா?
16: நல்லா இருக்கோம் பங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
17: நலமா இருக்கிறோம்
16: மேடமா. சொல்லுங்க.
17: மாவட்டம் பெருந்திரை, திருவாஜி, சினியம்பளையம், சோமசுந்தரம்.
15: பதில் வரல. கத்திரிக்காய்க்கும் மிளகாய்க்கும் என்ன வித்தியாசம்? அடுத்து

0: பச்சை மிளகா கூட்டு வச்சா என்ன ஆகும் தெரியுமா?
1: ஃபயர் ஆயிரும்.
2: மாமா மிளகாய் பொடி இருக்கு,
0: மிளகாய் பொடி,
1: கத்திரிக்காய் பொடி கிடையாது.
2: நல்லா நன்றி, வணக்கம் மாமா.
0: வாங்க அடுத்து ஆரம் பாப்போம். அத்தோட பூரா தெரியும்
3: பொரியல்
1: பண்ணி சாப்பிட்டா
0: ஒரே பொரியல் ஆயிரும்.
3: சரிங்க,
0: போயிட்டு பிரச்சனைக்கு யாரு காரணம்?
1: யாரு காரணம்?
0: தூத்துக்குடி எப்போதும் என்றான் வடக்கு தெரு சுடலைமணி.
1: சரி,
0: அது இன்னைய ரெண்டு கடிதம் வந்திருக்கு.
1: என்னவாமா?
0: கரூர் வெங்கமேடு உலகநாதன் மணிமாஸ்டர் நெரூர் தாமோதரன்.
1: சரி,
0: அருப்புக்கோட்டை குற்றால நீங்கும் என்னென்னமோ வந்திருக்கு மாப்பிள.
1: சரி, எல்லாம் சேர்த்து என்ன சொல்றாங்க?
0: அதாவது மாப்பிள என்ன சொல்றாங்கன்னா, கத்திரிக்காய் வெள்ளை கத்திரி இருக்கு,
1: வெள்ளை பச்சை மிளகாய் கிடையாது.
0: இல்லை இல்லை, அப்புறம் வந்து கத்திரிக்காயில வந்து குண்டு கத்திரிக்காய் இருக்கு, பச்சை கத்திரிக்காய் இருக்கு, வயலட் கத்திரிக்காய் இருக்கு, மிளகாய் வந்து பச்சை மிளகாய் தான், சிவப்பு மிளகாய். மிளகாய் பழுத்து பழமாகும்,
1: கத்திரிக்காய்
0: பழமாகும், ஆனா சாப்பிட முடியாது.
1: அடுத்து
0: குண்டு மிளகாய் இருக்கு.
1: என்ன குண்டு கத்திரிக்காய் இருக்குல்ல?
0: இருக்கு. குடை மிளகாய் இருக்கு.
1: குடை கத்திரிக்காய் இல்லாம
0: காந்தாரி மிளகாய் இருக்கு.
1: காந்தாரி கத்திரிக்காய் இல்லாம
0: மிளகாயில ஊறுகாய் செய்யலாம்.
1: என்னமா சொல்றேன், கத்திரிக்காயில ஊறுகாய் செய்யலாம். முடியாது,
0: இருக்கலாம்
1: இருக்கலாம்.
0: மிளகாய்னு ஒரு படம் இருக்கு,
1: கத்திரிக்காயின்னு படம் இல்லாமா?
0: அப்பள கோவம் தான் கொக்காயினியா? ஏ போயா கத்திரிக்காய் திட்டுவா?
1: கரெக்டா சொல்லிருக்கு மாமா, பச்சை மிளகான்னு திட்ட மாட்டாங்க மாமா.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
8: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
9: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
10: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
9: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
10: அப்படியா?
9: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
10: அப்போ இப்பவே போலாம்.
11: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
12: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
13: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.
14: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
15: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
16: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
17: எங்க செலக்சன் சரி?
18: கவுன்சிலிங் கோட் 2612.
12: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.

0: சொல்லு
1: மாப்ள,
0: என்னைக்கும் இல்லாத திருநாளா? இப்பதான் நல்லா ஒரு காய்கறி கடையை போட்டு உட்கார்ந்த,
1: நல்லாதான போய்க்கு இருக்கு.
0: இடையில போய் வீட்டுல போய் சண்டை எழுத்துட்டு வந்திருக்கேன்.
1: மாப்பிள பசிக்குது மாப்பிள, மதியம் சாப்பிட வேணாமா?
0: சரி, அதுக்காக
1: சாப்பிட போன இடத்துல வம்பிழுத்தான்.
0: என்ன வம்பிழுத்தாங்க
1: மாப்பிள? சோத்த போட விட்டு விட்டு ஏங்க, கல்யாணம் பண்ண ஆம்பளைய சில பேரு மனைவிய உயிரேங்கிறாங்க,
0: ஓ
1: சில பேரு உலகமேங்கிறாங்க,
0: ஆத்தாடி
1: சில பேர் எங்க அம்மா மாதிரி சொல்றாங்க.
0: அம்புடு பொய்.
1: ஆமா, நீங்க எப்படி என்ன நினைச்சிருக்கீங்கண்ணா? உன்னை நான் கடவுளுக்கு இணையா வச்சுக்கிறேன்மா.
0: இப்ப தாமாமா நீ வந்து புழைக்க தெரிஞ்சாலாம் மாறி இருக்க.
1: ஏங்க அவ்வளவா? அவ்வளவு உயரத்தை வச்சுக்கீங்க, கடவுளுக்கு இணையா நீ வச்சுக்கீங்கண்ணா? ஆமாமா. ஏன் கேட்டான்? அதாவதுமா, நீயும் சரி கடவுளும் சரி, நான் சொல்றத பூரா காது கொடுத்து கேட்கறீங்க, ஆனா உங்க இஷ்டப்படி செய்யறீங்கன்னு.
0: அதனாலதான் எப்படி ஜோறு கிடைச்சிருக்கு
1: மாப்பிள? அந்த பச்சை மிளகா அரைக்கல வாங்கிட்டு போனால அது ஒண்ணு இருந்தா அப்புறம் ஓடி வந்து
0: சாப்பிடல.
1: இல்ல மாப்பிள, ஆமா மாப்பிள, சரி மாப்பிள.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
3: நல்லா பசியார சாப்பிடுங்க. உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ₹1200 கூடுதலாக பெறுங்கள்.
10: வழங்கிய வண்ணத்துரிகை
9: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
11: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
12: எங்க செலக்ஷன் சரி?
13: கவுன்சிலிங் கோட் 2612.
11: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP College of Engineering and Technology, Autonomous la setirukom. Nalla placement, brahmanda infrastructure, foreign language karkum vaipana ellame top. Enga selection sari, so no worry.
13: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. Counseling code 2612. Contact 8939808574.
14: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
15: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
16: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
17: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: என்ன வீட்டுக்கு போனையா வந்து?
1: ஆமாப்ல
0: சாப்பாடு
1: வேணுமா வேணாமான்னு கேட்டேன்.
0: காய்கறி கடையோட
1: வீட்டு வந்தனா

0: சாலை ஓரமா இந்த ஓலைகள் கிடந்தன.
1: சரி, கிடந்தன. தூய தமிழ்
0: எழுத போறேன்ல.
1: என்னது?
0: வள்ளுவர் மாதிரி உட்காந்து திருக்குறள் எழுத போறேன்.
1: எழுதி இருக்க வேண்டியதான.
0: 1330 எழுத போறேன். ஆமாப்ல.
1: என்னமாமா, உன்னைய பார்த்தா திருக்குறள் எழுதுற ஆள் மாதிரியே தெரியல.
0: எழுதுன உட்காந்தேன்ல, அந்த அவர் ஊஸ் பண்ண அந்த ஆணி கிடைக்கல.
1: அதனால என்ன எழுதாம
0: இருந்தாலும் பேப்பர்ல ஒண்ணு முயற்சி பண்ணி எழுதி
1: வச்சுக்கேன்.
0: இதை கொஞ்சம் திருத்தனியே.
1: என்ன எழுதிருக்க?
0: காய்கறி உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் காய்ச்சல் வந்து போவார்.
1: என்ன மாமா சொல்ல? நீ அருமையா திருக்குறள் எழுதி நம்பிக்கை எனக்கு வந்து.
0: சரிமா,
1: இப்ப
0: இந்த ஓலை

0: ஓலைக்கும் ஓலைக்கும் என்ன வித்தியாசம்?
1: வாங்க வணக்கங்க, சொல்லுங்க.
0: வாங்க,
1: யாருங்க?
0: அடேங்க அப்பா, சொல்லுங்க. உங்க ஊர்ல நிறைய சாலை இருக்கும்.
1: வாங்க பங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: சொல்லுங்க பங்க, இந்த சாலைக்கும் ஓலைக்கும் என்ன வித்தியாசம்? வணக்கம்.
0: வாங்க
1: சொல்லுங்க.
0: சுதா தங்கப்பன், சொல்லுங்க, சாலைக்கும் ஓலைக்கும் என்ன வித்தியாசம்?
1: நாங்க
0: அடுத்த ஆண்டு பாக்குறோம், எங்களுக்கு ஓவர சிரிப்பு வந்துட போகுது.
1: வணக்கங்க.
0: வாங்க வாங்க
2: மாப்பிள்ள. நான் ஈரோடு சூரம்பட்டி சந்தி இளங்கோ பேசுறேன்.
0: இவரு நல்லா எழுதுவாரு
1: கவிதையா?
0: சொல்லுங்க
2: மாமா. நான் சாஸ்திரி சாலையிலிருந்து வந்திருக்கேன் மாமா.
0: சாஸ்திரி சாலையிலிருந்து இருக்கேன்.
1: சாஸ்திரி ஓலையிலிருந்து வரல.
0: சூப்பர்.
2: அப்புறம் மாமா, உங்களுக்கு ஒரு ஓலை ஒண்ணு எழுதுனேன், வந்து சேர்ந்துச்சீங்களா?
0: ஏன் வர வருது வருது வருது வருது.
2: ஓலை போட்டு மேல வந்து வீட்டை வந்து கட்டலாம்.
0: ஓலை குடிசை.
1: ஓலை குடிசை.
2: ஆமா, ஓலை குடிசை. சாலை குடிசை பண்ண முடியாது.
0: இல்ல இல்ல, சூப்பர்.
2: சாலை ஓரமா வீடு இருக்கலாம் மாமா.
0: சோ சாலை ஓரமா வீடு கட்டலாம்.
1: ஆமா,
0: ஓலை ஓரமா வீடு கட்ட
1: முடியாது.
0: சரி மாப்பிள, பேசிக்கிட்டே இருங்க, நான் இன்னொரு திருக்குறள் எழுதுறதுக்கு முயற்சி பண்றேன்.
1: இல்ல மாமா வேண்டாம், ஏதாவது சாப்பிடறதுக்கு போலாம் வாங்க.
0: சரி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
14: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
13: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
14: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
13: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
15: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: வெஜ் சாலட்,
1: வெஜ் சாலட்,
0: சரி,
1: கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய், கொய்யாக்காய், பப்பாளி,
0: இதெல்லாம்
1: மாப்பிள்ள இதையே ஃபைவ் ஸ்டார் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சொத்தப்பூர் எழுதி வாங்கிடுவாங்க.
0: ஓ, அதை நீயே தயார்.
1: ஆமா, நானே தயார் பண்ணி பசிக்காக எழுப்புறது.
0: ஆனால் இதை பூரா சாப்பிட்டாலும் மாமா நமக்கு அந்த சோரை போட்டு பெசு.
1: ஆமா மாப்பிள, அது இல்லாட்டி நமக்கு இறங்கவே இறங்க
0: இறங்க மாட்டேங்குது.
1: அப்ப இதை பத்தி நான் இந்த காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு சிந்தனை வந்துச்சு.
0: என்ன சிந்தனை?
1: பேரு சாலட்.
0: சரியா? ஓ, திருக்குறள்.
1: ஆமா ஆமா,
0: யோசிச்சிருக்கேன்.
1: பாரு மாப்பிள,
0: என்ன
1: சாலட் உண்டு வாழ்வாரே வாழ்வார்,
0: சரி,
1: மற்றவர் சால்ட் கூடி போவார்.
0: என்னமாமா அருமையா இருக்கு, ஆனா போன திருக்குறள் மாதிரியே இருக்கு.
1: ஒரு அதிகாரத்துக்கு பத்து வேணுமா இல்லையா?
0: ஓ, அது ஒரே மாதிரிதான் இருக்குமா?
1: மாப்பிள, சரி வாங்க, சாலைக்கும் போலைக்கும்
0: திருக்குறளுக்கு வந்த பாட பாரியா.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
2: ஹலோ, நான் கலைவாணி பேசுறேங்க.
1: கலைவாணி,
0: இங்க இருந்து
2: நாமக்கல் மாவட்டம் குமராபுரம்.
1: சொல்லுங்க, சாலைக்கும் ஓலைக்கும் என்ன வித்தியாசம்?
2: சாலையில வாக்கிங் போலாங்க.
0: ஓலை மேல எல்லாம் வாக்கிங் போக முடியாது.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156. விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: வாங்க வாங்க வாங்க.
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: இந்த ஓலைக்கும் சாலைக்கும்.
0: ஆமா ஆமா,
1: நேரம் மறந்துருப்பாங்க. வணக்கங்க.
2: வணக்கம்.
0: யாருங்க?
1: தங்கச்சி
2: கரூர் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் புதூர்ல இருந்து புவனேஸ்வரி ரங்கராஜ்.
0: அடேங்க
2: பாரு. இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க சகோதரி, சாலைக்கும் ஓலைக்கும் என்ன வித்தியாசம்?
2: ஓலை இருந்தாதான் சாலை போட முடியும்.
0: பாட்டாவே படிச்சியா? அப்ப நானும்
1: பாட்டாவே சொல்லிடுறேன். நன்றி.
0: வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க
1: யாருங்க?
3: கலக்கலாக பேசிக்கொண்டிருக்கும் மாமா ஜான் கிறிஸ்டோ அவர்களுக்கும் பங்காளி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ். மாமா,
0: ரொம்ப நாளா காணா
1: சுரேஷ்.
0: அங்கேயும் வரலையே.
3: ஆமா, நெடுஞ்சாலைன்னு இருக்கு மாமா.
0: நெடுங்க ஓலை இல்ல,
3: சாலை பாதுகாப்பு வாரம்.
0: ஓலை பாதுகாப்பு வாரம்
1: இல்ல
0: இல்ல.
3: ஆமா மாமா. அப்புறம் பனை ஓலைன்னு இருக்கு மாமா.
0: பனை ஓலை இருக்கு, பனை சாலை.
3: அப்புறம் நெடுஞ்சாலை துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு மாமா.
0: ஓலை துறை அமைச்சர்
1: இல்ல இல்ல, கிடையாது.
3: ஆமா மாமா.
0: குறுக்கு சாலை இருக்கு,
1: குறுக்கு ஓலை கிடையாது.
0: தார் சாலை இருக்கு,
1: தார் ஓலை கிடையாது.
0: நால்வழி சாலை இருக்கு,
1: நால்வழி ஓலை கிடையாது மாமா.
0: அப்புறம் சாலையில வந்து வண்டி ஓட்டலாம்,
1: ஓலையில வண்டி ஓட்ட முடியாது.
0: சாலை வரி இருக்கு,
1: ஓலை வரி கிடையாது.
0: மன்னர் ஓலை அனுப்புவாரு,
1: சாலை அனுப்ப மாட்டார் மாமா.
0: ஓலையில விசிறி செய்யலாம்,
1: சாலை செய்ய முடியாது மாமா.
0: அப்புறம் ஓலை பாய் இருக்கு,
1: சாலை பாய் கிடையாது மாமா.
0: அவ்வளவு மாப்பிள்ள.

0: ஓலையில பந்தல் போடலாம்,
1: சாலையில எல்லாம்
0: போடலாம்,
1: போடலாம்,
0: சாலைக்கு மேல போடலாம்.
1: ஆமா, சாலையிலயே போட முடியும்.
0: ஆமா.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.

0: மற்றும் சேலம் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
2: மெதுவடை உண்டு வாழ்வாரே வாழ்வார்,
3: சரி
2: மற்றவர் மெதுவாக ஊருக்கு போவார். ஒரே மாதிரி
3: எல்லா குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கு.
2: அப்பல மொத்தம் 10-3 முடிஞ்சிருக்கு, 7 அடுத்த வாரம்.
3: முடியாது.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985714345.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
8: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
7: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
8: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
8: அப்போ இப்பவே போலாம்.
9: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: என்னங்க ஒரு 10 நிமிஷம் போருங்க, 10 நிமிஷம்
1: அதுக்குள்ளயா?
0: ஏமா அதுக்குள்ளயும் சமைச்சிருவியா? இல்ல இல்ல, நானும் கிளம்பி வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கடலை சாப்பிடலாம்.
1: ஓ, நல்ல விஷயம் மாமா. ஆனா அக்கா கூட சண்டை போடாம எப்படி நடு மண்டையில ஆணி அடிச்சது மாதிரி இருக்கே மாமா.
0: ஆணிதான் மாப்பிள, ஆணிதான்.
1: என்ன எது என்ன நடந்துச்சு?
0: இந்த திருக்குறள் எழுதுறேன்னு ஒன்னு சொன்னல.
1: ஆமா,
0: வீட்டுல உட்காந்து எங்க தமிழ் வாத்தியார் கேட்டிருந்திருக்காரு.
1: எத
0: திருக்குறள் வந்து
1: சொன்ன அவருக்கு கோவம் வந்திருந்திருக்கு.
0: கோவம் வந்து அங்கிருந்து ஒரு ஆணியை பிடி கொண்டு வந்து.
1: மாமா நான் சொல்றேன், அவரு இந்த திருக்குறள் சொன்னது கூட உடைய கோச்சிருக்க மாட்டாரு. எந்த திருக்குறளுக்கு ரொம்ப கோச்சிருப்பாரு தெரியுமா? மெதுவடை உண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவர் மெதுவாக ஊருக்கு போவார்னு சொன்ன பத்தியா?
0: அதுக்குதான் அந்த நடு மனையில வள்ளுவரைய கேள்வி பண்ண ஓங்கி அடிச்சாரு மாப்பிள. அது நல்லா உள்ள இறங்கிருச்சு மாப்பிள. இந்த ஆணி கொஞ்சம் எடுத்துருமாப்ல, தலை ஒரே வலிக்குது.
1: இல்ல மாமா, அடுத்த வாரம் வர்றேன், நான் வந்து எடுத்து விடுறேன். அது வரைக்கும் இந்த ஆணியோடய நீ இரு. ஏன்னு கேளு
0: கேளு,
1: இந்த ஓலையும் அப்பதான் தப்பிக்கும்.
0: அப்பதான்
1: தப்பிக்கும். இன்னொன்னு
0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு,
1: அந்த லெட்டர் எல்லாம் எழுதணும்ல.

0: மாமா மாப்பிள்ள, அதாவது நம்ம சங்கத்தாளுங்க
1: சரி
0: அதிகமாக கடிதம் எழுதி போடுங்க எல்லா நிகழ்ச்சிக்கும்.
1: அதான் எல்லா நிகழ்ச்சிக்கும் போடுங்க. இந்த வித்தியாசம்,
0: ஆமாம்,
1: எப்படி வித்தியாசம் கேட்கணும்னு கலக்கல் வண்ணமலை இருக்கு.
0: ஆமாம்,
1: எழுதி போ.
0: நிலைய இயக்குனர் கலக்கல் வண்ணத்தூரியை, பண்பலை வாழனை கொடைக்கானல் ஒன்று. நாளைக்கு 4 மணிக்கு செப்புக சிந்தமல் இருக்கு. அடுத்த வாரம் சனிக்கு 4 மணிக்கு இதே கலக்கல் இருக்கு.
1: அதையும் நம்ம சொல்லிட்டோம்.
0: ஆமா ஆமா. அப்புறம்
1: இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன்.
0: என்னது?
1: நீயா உணர்ச்சி வசப்பட்டு
0: ஆணி எடுத்து
1: ஆணி புடிக்கிறாத.
0: ஏமாப்ல
1: பீச்சிடும்.

0: தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. நிறைவு பெறுகிறது கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் மூத்த அறிவிப்பாளர்கள் ஜாண்டி பிரிட்டோ ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் என் பிரேம்தாஸ் ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. கணினியில் கைவண்ணம் யுவபாலா. மீண்டும் கலக்கல் வண்ணத்தூரிகை வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு. நாளை மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ். அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு கலக்கல் வண்ணத்தூரிகை. இனி இடைக்கால இசை மட்டுகளை இசைக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். முன்பாக செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே,

மாலை வானம் தீட்டும் செந்நிற ஓவியம், மனம் தீட்டும் இனிய நினைவுகளின் காவியம். அந்த ஓவியத்தில் வண்ணங்களாய் பாடல்கள், அந்த காவியத்தில் வரிகளாய் உணர்வுகள் என உணர்வுகளுக்கு உயிர் தரும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட், 100% கடல எண்ணெய்.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
11: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
12: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
13: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
14: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
13: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
14: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
15: கவுன்சிலிங் கோட் 4959.
13: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.

நேரம் மாலை 5:12. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நதிக்கரையில் அமர்ந்த இரு இதயங்களுக்கு அலைகளின் சத்தமே இசை. தென்றலின் தீண்டலோ கவிதை. அந்த கவிதையில் மலர்கிறது இவர்களின் காதல். அதோ

0: மதுரை மடீசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.

இதயம் விரும்பும் கீதங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். தென்றல் மெதுவாக மனதை வருட, குயிலோ இசைப்பாட, கிளியோ தன் காதலை மெல்லச் சொல்கிறது.

என்னத்தான் சுகமோ நெஞ்சிலே என்று தன் காதலை இதயத்தில் சுமந்து அந்த காதல் தரும் இனிய சுகத்தை வெளிப்படுத்துகிறான் காதலன்.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு கேட்கலாம் இளமை பேசுகிறது. பொன்வானம் பன்னீர் தூவ அவளின் நினைவுகளோ இதயத்தில் பூவாய் மலர, தென்றிலோ இவர்களின் காதலை பன்னீரால் நனைக்கிறது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல தரையானா தமிழ்லயே விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
1: நம் கொடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். கொடை தென்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. உங்கள் வீட்டிற்கா, கடைக்கா, அலுவலகத்திற்கா எந்த கண்காணிப்பு கேமரா சிறந்தது? இரவிலும் தெளிவாக பதிவு செய்யுமா? மொபைலில் பார்க்க முடியுமா? இன்டோர் அவுட்டோர் கேமரா என்றால் என்ன? இது போன்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறார் தேனி 3 கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
2: கேமராவோட பதிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல வந்து நமக்கு சேவ் ஆகும். இது எத்தனை நாள் சேவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன ஜிபி உள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம்
3: ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கோம், ஆமா,
2: அதுக்கு பொறுத்து நம்ம சேவ் ஆகும். இப்போ ஒரு 4 கேமரா நீங்க பொறுத்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா ஒரு 14 நாள், 15 நாள், 24 hoursமே அதுல வந்து அந்த 4 கேமராக்கு உண்டான பதிவு இருக்கும்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். கொடை தென்றல்
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 20, பொன்னனும் சிவனடியாரும் தொடர்ச்சி. இளவரசரை தேடி கண்டுபிடிக்க கிளம்பலாம் என்று சிவனடியார் கூறிய போது, பொன்னன் இன்னும் தங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்றான். அதை ஆச்சரியத்துடன் பார்த்தார் சிவனடியார். இனி ஆமாம், இன்னும் சில விவரங்கள் தெரிய வேண்டும். முக்கியமாக தாங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் என்றான். சிவனடியாரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. ஓஹோ, அப்படியா என்றார். சற்று முன்னால் சாலையிலிருந்து தாங்கள் குதிரை மீது வந்ததை நான் பார்த்தேன். அப்போது வேறு உருவம் கொண்டிருந்தீர்கள். இந்த வீட்டுக்குள்ளே போய் வெளியே வரும்போது வேறு ரூபத்தில் வந்தீர்கள். ஆனால் இந்த இரண்டு உருவங்களும் தங்களுடைய சொந்த உருவம் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த சந்தேகம் சுவாமி எனக்கு வெகு நாளாகவே உண்டு. ஆனால் இப்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது. உண்மையில் தாங்கள் யார் என்று சொன்னால் என்றான் பொன்னன். சொன்னால் என்ன என்று கேட்டார் சிவனடியார். சுவாமி, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், தாங்கள் அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய விஷயம் எனக்கு தெரியும். அதை சொல்லுவேன், இல்லாவிட்டால் என் வழியே நான் போவேன் என்றான் பொன்னன். சிவனடியார் சற்று யோசித்தார். பொன்னனுடைய முகத்தில் உள்ள உறுதிக்குறியை கவனித்தார். பொன்னா, அவசியம் நீ தெரிந்து கொண்டுதான் தீர வேண்டுமா? ஆமாம் சுவாமி. அப்படியானால் சொல்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது, பரமரகசியமாய் வைத்திருக்க வேண்டும் என்றார். அப்படியே செய்கிறேன் சுவாமி. போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த பார்த்திப மகாராஜாவின் ஆணையாக சொல்வாயா என்று கேட்டார் சிவனடியார். பார்த்திப மகாராஜாவின் ஆணையாக சொல்கிறேன் சுவாமி என்றான் பொன்னன். அப்படியானால்

0: இதோ பார் என்று சிவனடியார் அன்று போர்க்களத்தில் பார்த்திபன் முன்னால் செய்தது போல தம்முடைய ஜடாமுகுடத்தையும் மீசை தாடிகளையும் நீக்கினார். பொன்னன், பிரபோ தாங்கள்தானா என்று சொல்லி அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான். இதற்கு முன்னால் வள்ளி உனக்கு சொல்லவில்லையா பொன்னா என்று சிவனடியார் மீண்டும் ஜடாமுகுடம் முதலியவற்றை தரித்து கொண்டு கேட்க, வள்ளி பெரிய கள்ளியாயிற்றே, நிஜத்துக்கு மாறான விஷயத்தை சொன்னாள், தங்களைத்தான் அவள் சொல்கிறாளா என்று சந்தேகித்து கேட்டேன். இல்லை, தாங்கள் பார்த்திப மகாராஜா என்று ஒரு பெரிய பொய் புழுகினாள். அவளை லேசில் விடுகிறேனா பாருங்கள். எனக்கும் இப்போது ஒரு பெரிய ரகசியம் தெரியும், அதை அவளுக்குச் சொல்வேனா என்றான். பிறகு பொன்னன் காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கி இளவரசரை காப்பாற்றியது முதல் அவரை குந்தவி தேவி தன் பல்லக்கில் ஏற்றி அழைத்துச் சென்றது வரையில் எல்லா விவரங்களையும் விஸ்தாரமாய் சொன்னான். இதற்கு முன்னாலெல்லாம் எதற்கும் ஆச்சரியமடையாதவராய் இருந்த சிவனடியார் இப்போது அளவிட முடியாத வியப்புடன் பொன்னன் கூறிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, பொன்னா, உங்கள் இளவரசரை பற்றிய கவலை தீர்ந்தது. விக்ரமன் பத்திரமாயிருப்பான். நாம் அருள்மொழி ராணியைத்தான் தேடி விடுதலை செய்ய வேண்டும் என்றார். அத்தியாயம் 20 பொன்னனும் சிவனடியாரும் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 21 வசந்த தீவில். நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு கேட்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லும் அன்பில்தான் காலத்தை கடந்தும் வாழ்கிறது இவர்களின் காதல்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால கீதங்களால் செவிக்கு இதம் சேர்த்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தில்லைக்க

எல்லைகளை காத்து விவசாயத்தை காத்து தவறு செய்பவர்களை கண்டித்து தன்னை நாடி வரும் பக்தர்களை காப்பவளே காளி. கோபம் இருக்கும் இடத்தில்தானே குணம் இருக்கும். பார்ப்பதற்கு ஆவேசமான கோலம் கொண்டிருந்தாலும் அருள் செய்வதில் அமுத சுரபி. வாருங்கள், கோபத்தால் எல்லையில் சென்று அமர்ந்த நிலையில் தில்லை காளியை தரிசனம் செய்யலாம். தமிழகத்தின் அஷ்டகாளி கோயில்களில் சிதம்பரத்தின் காவல் தெய்வமான தில்லை காளி கோயிலும் ஒன்று. சிதம்பரம் என்றவுடன் நடராச பெருமான் கோவில்தான் நினைவுக்கு வரும். நடராசர் கோவிலை காட்டிலும் சக்தி வாய்ந்தவள் தில்லை காளி. நடராசர் கோவிலிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது. நடராச பெருமான் ஆலயத்தை தரிசித்தவர்கள் தில்லை காளியை தரிசித்தால்தான் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒரு முறை ஈசனுக்கும் அம்பிகைக்கும் நடனப் போட்டி. ஈசன் ஊர்த்துவ தாண்டம் ஆடினார். அம்பிகையால் அந்த தாண்டவம் செய்ய முடியாமல் தோல்வியுற்றார். உக்ரகாளியாக மாறி ஊர் எல்லையில் அமர்ந்தாள்.

நிலை ராஜகோபுரம் தாண்டி ஆலயத்தில் நுழைந்தால் வலது பக்கம் ஏழு திருக்கரங்களோடு ஆனந்த நர்த்தனமாடும் விநாயகரும் இடதுபுறம் முருகனும் தனி சன்னதியில் அருள் செய்கிறார்கள். நான்கு வேதங்களை நான்கு திருமுகங்களாக கொண்டும் நான்கு திருக்கரங்களோடும் பிரம்ம சாமுண்டீஸ்வரியாக சாந்தமுகத்தோடு அருள் செய்கிறாள். இன்னொரு சன்னதியில் உக்ரமாக எட்டு திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தியபடி ஒரு காலை தூக்கிய நிலையில் கடும் உக்கிரத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள்.

0: பட்டில்லை காளியின் சன்னதிக்கு அருகில் அகோர வீரபத்திரர், துர்க்கை சண்டீஸ்வரர், பைரவர் அருள் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, 5 அடி உயரமும் 5 அடி சுற்றளவும் கொண்ட மிகப்பெரிய நாகதேவர் சிலை உள்ளது. பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் வீணை வித்யாம்பிகை என்ற திருநாமத்தோடு சரஸ்வதி அருள் செய்கிறாள். கடம்பவன தட்சிண ரூபிணி என்ற திருநாமத்தோடு பெண்ணாக இங்கு தட்சிணாமூர்த்தி அருள் செய்வது சிறப்பு. ஆலயத்தில் உள்ள காளி சிலை விஸ்வாமித்திர மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. தில்லை காளியம்மனுக்கு தினமும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மட்டுமே நடைபெறுகிறது. திருமேனி முழுவதும் குங்குமம் காப்பிட்டு வெள்ளை புடவையால் மறைப்பார்கள். கண்கள் மட்டும் கருமை தீட்டப்பட்டு காட்சி தருகிறாள். காளியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் அந்த உருண்டகோர வெளிகளிலிருந்து நமக்கு ஏற்படும் மாற்றங்கள் மனதை பலப்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் தில்லை காளியை வழிபட்டு சென்றால் தடைகள் தவிடுபடியாகும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் 9 மணிக்கு மேல் சிறப்பான நல்லெண்ணெய் அபிஷேகம் காண்கிறாள் தில்லை காளி. 10 நாட்கள் நடக்கும் பிரம்மோற்சவமும் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகளும் வெகு சிறப்பாக நடைபெறும். சூரியனும் சந்திரனும் வழிபடும் அரிதினும் அரிதான திருத்தலம் தில்லை காளி. எப்படி தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் மாசி மாத பௌர்ணமியில் காலை 6 மணிக்கு சந்திர கதிர்களும், 2 நாட்கள் கழித்து மாலை 6 மணிக்கு சூரிய கதிர்களும் அம்பிகையை அபிஷேகம் செய்யும் அற்புத காட்சியை இங்கு பார்க்கலாம். தீராத வினைகள் தீர்க்கும் தில்லை காளியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், தில்லை காளி.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, இது ஒரு வார்த்தை சொல்றோம். இந்த இசை என்பதற்கான விஷயத்துல ஒலி, ஓசை, மற்றவையும் நம்ம சொல்றது உண்டு. இசை மனித வாழ்க்கையில வேண்டுமா ஒரு கேள்வி கேட்கிறோம். இசை எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதி மனிதர்கள் காட்டுல மரங்களுடைய மர்மர ஓசைம்பாங்க. அதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது உரசுகிற போது இருக்கின்ற ஓசை ஒரு ஓசை. இந்த இசை அவனுக்கு என்ன பெருமையை தருது அப்படின்னு கேட்டா, அவனுக்கு மன நிம்மதியை தருதுங்க. தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த இசையை முதல்ல கேட்குது அப்படின்னு கேட்டால், தாயினுடைய இதய ஓசையை தான் முதல்ல கேட்குதான். இந்த குழந்தை பிறந்த உடனே வீறிட்டு அழுகும். அழுகிற குழந்தைய

0: கொஞ்ச நாள் அப்படி கையில வச்சுக்கிட்டே இருந்துட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டா அந்த அழுக சத்தம் குறையுமா? இதுக்கு என்ன காரணம் டாக்டர்னு அவர் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒன்றும் இல்லைங்க, அந்த தாய் வயிற்றுல இருக்கிற போது அது கேட்ட மிக இனிய ஓசை எதுன்னு கேட்டா அந்த இதய ஓசை தான். இந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த ஓசை நின்று போயிருது. அப்ப அந்நியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோங்கிற எண்ணம் அதனுடைய இதுல ஏற்படுது. திரும்ப அந்த குழந்தைய மார்மேது அந்த தாயோ தந்தையோ சாத்து கொள்ளுகிற போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பும் கதகதப்புணர்வும் மீண்டும் அந்த இசை கேட்கிற வாய்ப்பும் இருக்குது. இப்படி நெஞ்சுக்கிட்ட குழந்தைய வச்ச உடனே அந்த குழந்தை திரும்ப அந்த ஓசையை கேட்குது, அந்த லயத்திலேயே அப்படியே தூங்கிடுது. அப்ப பாருங்க, இதயத்தினுடைய அந்த ஓசை தான் முதல் முதல்ல குழந்தை கேட்குற ஒரு ஓசையா இருக்குது. அடுத்ததாக தாயினுடைய தாளாட்டு. அந்த குழந்தைக்கு அம்மா பாடுற தாளாட்டு இருக்கு பாருங்க, தாள் என்றால் நாக்குன்னு அர்த்தம். அந்த நாக்கு அசைச்சு பாடுற போது ஏற்படுற இசை இருக்குல்ல, அதுதான் குழந்தைய தூங்க வைக்குது, குழந்தைக்கு நிம்மதியை தருது, ஆறுதலை தருது. அப்ப இசை என்பதனுடைய நுணுக்கத்தை பாருங்க, நோய் போக்கும் தன்மை இசைக்கு உண்டுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வயிற்று நோயை போக்கிக் கொள்வதற்கு சிவருமாண்டத்திலே அவர் பாடின அந்த பாட்டு, சூளை நோயை போக்குவதற்கு கூற்றாயினவாறு விளக்ககள் என்கிற பாட்டு அவருடைய வயிற்று நோயை போக்கியதும்பாங்க. அதே போல போனகண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசையால் பெற்றார் அப்படிம்பாங்க. காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னா, இந்த இசையின் தன்மையை மென்மையாக இரவு நேரத்திலே வானொலியிலே நாம் கேட்கின்ற சில அருமையான கீதங்கள் இருக்கு இல்லையா, அவை இனிமை உண்டாக்கும். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களும் போக வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய இசையை கேட்டு பழக வேண்டும். இசையை கற்றுக்கொண்டால் இன்னும் இனிமே.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
9: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
10: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
9: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
10: அப்படியா?
9: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
10: அப்போ இப்பவே போலாம்.
11: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
12: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மாலை வானம்

0: மேலும்ங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999
2: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சௌராமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் லேர்ன் இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர் விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் திருச்சி கவுன்சிலிங் கோட் 3807
3: மதுரை மடிசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும்

0: தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.

இரவு 8 மணிக்கு வலமரருக்கும் இளமை பேசுகிறது. பஞ்சதந்திரம், தை தை தை தை தத்தை என்ற 2 விளையாட்டுகளை விளையாட இருக்கிறது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களோடு. இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: வாக்குகள்.
1: மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக்கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூகப் பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின் கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
2: நிறைய இடத்துல வந்து மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கேயும் உயரல, 200 யூனிட் ஃப்ரீ அப்படியேதான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா இருக்காங்க, அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தல. சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து மின் கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வளையங்கள் தவறான தகவல் வந்திருக்கு, அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்துடன் நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க, அதை நம்ம அங்கங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த இடத்துலயும் தவறுகள். சில இடங்கள்ல ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கணும்.
1: தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார்.

0: முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு, அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாயிகள் 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர்

0: கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
4: கடம்பூர் அரண்மனையின் இரகசிய வழிகளின் வாசல்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணி வந்தியத்தேவன் வியந்தான். அரைகுறையாக அவற்றை குறித்து அறிந்தவன் அவசரமாக இறங்கவோ ஏறவோ முயற்சித்தால் அபாயம் நேரலாம். பாதிப்படிகளில் இறங்கும் போது முதலை நகர்ந்துவிட்டால் சுவர் அடுக்கில் அகப்பட்டு கொண்டு திண்டாட வேண்டியதாகும். முதலை அசையாமல் நிற்கிறதா என்று நிதானித்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன் துவாரத்தண்டை வந்து கீழே கால் வைக்கப் போனான்.
5: ஆ, அதென்ன, விலவழியில் காலடி சத்தம் கேட்கிறதே! வருகிறது யார்? ஒருவேளை ஆழ்வார்க்கடியானாக இருக்குமோ?
4: தன்னை தேடி வருகிறானோ? அவன் இங்கு வந்து சேராமல் தடுத்து விடுவதே நல்லது.
5: இல்லை இல்லை, வருகிறவன் ஒருவனில்லை, 5-6 பேர் வருவது போல காலடி சத்தம் கேட்கிறது.
4: அப்படியானால் இடும்பன்காரியும் அவனுடைய கூட்டாளிகளுமாயிருக்கலாம். வந்தியத்தேவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று மறுபடியும் வாலில்லா குரங்கின் பின்னால் மறைந்து கொண்டான்.
5: ஆஹா, இரகசிய வழியை திறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டோமே! அதனால் ஏதேனும் சந்தேகம் ஏற்படுமா?
4: இல்லை இல்லை, நாம் வரும்போது அந்த வழி திறந்துதானே இருந்தது. நாம் மேற்படியில் ஏறிய பிறகுதான் வழி மூடிக்கொண்டது. ஆகையால் திறந்திருப்பதே நல்லதாய்ப்போயிற்று.
5: அதோ துவாரத்தின் வழியாக தலை ஒன்று தெரிகிறது.
4: இடும்பன்காரியின் தலைதான். இதோ மேற்படியில் ஒரு காலை வைத்து நின்று சுற்றுமுற்றும் அவன் பார்க்கிறான். ஒரு கால் மட்டும் கீழே இருக்கிறது. துவாரம் தானாக மூடிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு அப்படி அவன் ஒரு காலை கீழ்ப்படியில் வைத்து கொண்டிருக்கிறான் போலும்.
5: அடேடே, இந்த பக்கத்தில் என்ன வெளிச்சம்!
4: சுவரில் யானை முகம் இருந்த இடத்தை விட்டு பெயர்கிறதே, அந்தப்புற வழி புலப்படுகிறதே.
5: அந்த வாசல் வழியாக வருகிறது யார்?
4: அதோ மணிமேகலை அல்லவா, தானே கையில் விளக்கை ஏந்தி கொண்டு வருகிறாள். இடும்பன்காரி ஒரே பாய்ச்சலில் மேலேறி வருகிறான். அவன் வந்த வழி மூடிக்கொள்ளுகிறது. இடும்பன்காரி தன் தலைப்பாகை துணியை எடுத்துக்கொண்டு அருகிலே இருந்த புலியின் மேலுள்ள தூசை அவசரமாக தட்டத் தொடங்குகிறான். இந்த நாடகத்தின் முடிவுதான் என்ன? மணிமேகலை கைவிளக்கை தூக்கி பிடித்து நாலுபுறமும் பார்த்தாள். இடும்பன்காரியின் மீது அவள் பார்வை விழுந்ததும் அவனை அதிசயத்துடன் நோக்கினாள். இடும்பன்காரி தூசி தட்டுவதை நிறுத்திவிட்டு பதிலுக்கு மணிமேகலையை வியப்புடன் பார்த்தான்.
5: தாயே, இது என்ன, இந்த வேளையில் இங்கு எதற்காக வந்தது என்றான்.
6: இடும்பா, நீதானா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்
4: என்று மணிமேகலை வினவினாள்.
6: அம்மா, நாளை வருகிற விருந்தாளிகளை இந்த வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டியிருக்கும் அல்லவா?
7: அதற்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன எஜமான் காஞ்சிக்கு போகும்போது அவ்விடம் கட்டளை

0: இட்டு சென்றார்கள்.
1: ஆமிடும்பா, இந்த அரண்மனையிலேயே சின்ன எஜமானுக்கு உன்னிடமும் என்னிடமும் தான் நம்பிக்கை. பழுவூர் ராணியம்மாள் தங்கப்போகிற அறையில் ஏற்பாடு சரியாயிருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இங்கே என்னமோ சத்தம் கேட்டது, நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்?
0: ஒரு நாழிகைக்கு மேல் இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாக வாங்கி வந்தீர்கள். அந்த வாயாடி பெண் சந்திரமதி இங்க
1: ஏதோ சத்தம் கேட்கிறது என்று நான் அவளை போய் தந்தையை அழைத்து வரச் சொன்னேன். நீதானே இங்கே இருக்கிறாய், நான் போய் அவளை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். இவ்விதம் சொல்லிக் கொண்டே மணிமேகலை விளக்கை தூக்கி பிடித்து இடும்பன்காரையின் முக மாறுதலை கவனித்தாள். அடுத்தாற் போல வாலில்லா குரங்கை நோக்கினாள். முன்னொரு தடவை அசைந்தது போல அது அசைந்ததையும் பார்த்து கொண்டாள்.
0: ஆம் தாயே, எஜமானுக்கென்று எவ்வளவோ அலுவல். தாங்கள் போய் அவரை கூப்பிட வேண்டாம்
1: என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக படுத்துக் கொள்ளுங்கள்.
0: எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன்
1: என்றான் இடும்பன்காரி. மணிமேகலை மறுபடியும் வந்த வழியே உள்ளே போனாள். இரகசிய கதவு மூடிக்கொண்டது. இடும்பன்காரி யானை முகத்தின் அருகில் சென்று சற்று நேரம் சுவரண்டை காது கொடுத்து உற்று கேட்டான். அடுத்த அறையில் சத்தம் ஒன்றும் இல்லை என்று நிச்சயம் அடைந்த பிறகு திரும்பி வந்தான். பிலத்வாரத்தை திறந்து வைத்துக்கொண்டு இடுப்பு வரை கீழே படிகளில் இறங்கி நின்று கொண்டான். பிலத்வாரத்தின் உட்புறமிருந்து ஆந்தையின் குரல் கேட்டது. பதிலுக்கு இடும்பன்காரி ஆந்தை குரல் ஒன்று கொடுத்தான். பிலவழியில் ஆட்கள் நடந்து வரும் சத்தம் கேட்டது. பின்னர் காரியங்கள் வெகு துரிதமாக நடைபெற்றன. வௌவால் ஒன்று சடசடவென்று சிறகை அடித்து கொண்டு பறந்தது. இடும்பன்காரி அதை பார்த்தான். பின்னாலிருந்து அவன் பேரில் வாலில்லா குரங்கு தடால் என்று விழுந்தது. அது திடீரென்று விழுந்த வேகத்தினால் இடும்பன்காரியின் முழங்கால்கள் மடிந்து அவன் தடுமாறினான். அதனால் இன்னும் இரண்டு படிகள் அவன் கீழே இறங்க வேண்டியதாயிற்று. தன் பேரில் விழுந்தது இன்னதென்று முதலில் இடும்பன்காரிக்கு தெரியாமையால் அவன் உளறி அடித்து கொண்டு கைகளை வீசி உதறினான். பிறகு உயிரற்ற வாலில்லா குரங்கு எப்படியோ தவறி தன் பேரில் விழுந்திருக்கிறது என்று தெரிந்தது. மனதை தைரியப்படுத்தி கொண்டு அதை தூக்கி நிறுத்த பார்த்தான். இதற்குள் உயிருள்ள மனிதனுடைய கரங்கள் போன்ற இரண்டு கண்கள் மேலே இருந்தது. துவாரத்துக்குள் வந்து அவனை இன்னும் கீழே தள்ளி அமுக்கின. இடும்பன்காரியினால் அதை நம்பவே முடியவில்லை. ஒரு கணம் அவனை பெரும் பீதி பிடித்து கொண்டது. மறுபடியும் மேலும் கீழும் பார்த்தான். வாலில்லா குரங்கு தலைகீழாக துவார வழியில் இறங்கியிருப்பதையும் அதன் பாதி உடம்பு வரையில் கீழே வந்த பிறகு துவாரக்கதவு நெருங்கி வந்திருப்பதையும் கவனித்தான். இரண்டு மனித கரங்களாக தோன்றியவை தன்னுடைய மனப்பிராந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து கொண்டான். இதற்குள் பிலத்வாரத்தில் வந்தவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். முன்னால் வந்த ரவிதாசன்,
2: அப்பனே, என்ன இது? எதற்காக இப்படி உளறி அடித்துக் கொண்டு அலறினாய்? அபாயம் ஏதேனும் உண்டா? நாங்கள் திரும்பி போகவா
1: என்று கேட்டான்.
0: வேண்டாம் வேண்டாம், அபாயம் ஒன்றுமில்லை. பிலத்வார கதவு திறக்கும் போது இந்த ராட்சத குரங்கு எப்படியோ இடம்பெயர்ந்தும் தலையில் விழுந்துவிட்டது. ஒரு கணம் நானும் பீதி அடைந்து விட்டேன். இப்போது இந்த குரங்கு மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் வழியை அடைத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், இந்த குரங்கை அகற்றி வழியை சரிப்படுத்தி விடுகிறேன்
1: என்றான் இடும்பன்காரி. தடுமாறி விழுந்த இடும்பன்காரியை மேலே இருந்து அமுக்கி தள்ளிய கரங்கள் யாருடைய கரங்கள் என்பதை நேயர்கள் ஊகித்திருப்பார்கள். வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்டம் இந்த சந்தர்ப்பத்திலும் அவன் பக்கம் இருந்தது. சரியான சமயத்தில் அவனுக்கு சரியான உத்தி தோன்றியது. இடும்பன்காரி பிலத்வாரத்தின் படிகளில் நின்றபடி வௌவாலை பார்த்த தருணத்தில் அவன் தலைமீது வாலில்லா குரங்கை தள்ளினான். பிறகு அவன் தன்னுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நின்று கொண்டு கைகளினால் அவனை பிடித்து கீழே அமுக்கினான். அதன் பின்னர் வாலில்லா குரங்கையும் தலைகீழாக துவாரத்தினுள் தள்ளினான். கடைசியாக முதலையையும் நகர்த்தி விட்டான். இவ்வளவையும் சிலகண நேரத்தில் செய்து முடித்துவிட்டு வந்தியத்தேவன் யானை முகத்தண்டை ஓடினான். யானை தந்தங்களை பிடித்து தன் பலம் கொண்ட மட்டும் அழித்து திருப்பினான். சுவரில் வழி உண்டாயிற்று. ஆனால் மணிமேகலை உள்ளிருந்து வந்தது போன்ற விசாலமான வழி அல்ல. வட்ட வடிவமான குறுகலான வழி. அது கதவுக்குள் கதவாக இருக்கலாம். முழுக்கதவையும் திறப்பது எப்படி என்று யோசிக்க அது சமயமல்ல. அதற்குள் சதிகார கூட்டம் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்து விடலாம். பிறகு தான் தப்புவது துர்லபமாகிவிடும். ஆகவே திறந்த வழி குறுகலான வழியாக இருந்தாலும் அதற்குள் புகுந்து விட வேண்டியதுதான். தீர்மானித்தபடியே காரியத்தில் நிறைவேற்ற துணிந்து அந்த வட்ட வடிவமான துவாரத்தில் வந்தியத்தேவன் புகுந்தான். அவனுடைய தலையும் கைகளும் பாதி உடம்பும் உள்ளே வந்துவிட்டன. மிச்சம் பாதி உடம்பு உள்ளே புகுந்து பிரயாசையாயிருந்தது. கைகளினால் தாவி பிடித்து கொள்ள ஒன்றும் அகப்படவில்லை. இந்த

0: ஆலயத்தில் உள்ளே இருந்த தீபம் அணைந்து இருள் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் அபயம் கேட்கும் குரலில், சந்திரமதி, சந்திரமதி, என்னை காப்பாற்று என்றான். கலகலவென்று சிரிக்கும் பெண்ணின் குரல் கேட்டது. சந்திரமதி, நீ இங்கே இருந்து கொண்டுதானா வேலைக்கு பார்க்கிறாய்? இது நன்றாயிருக்கிறதா? அதற்கு பதிலாக மறுபடியும் சிரிப்பு. அதைத் தொடர்ந்து, நீ இப்படி அந்தப்புறத்தில் திருட்டுத்தனமாக நுழைவது மட்டும் நன்றாயிருக்கிறதா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அது மணிமேகலையின் குரல் என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். ஆயினும் வேண்டும் என்றே. சந்திரமதி, நீ வரச் சொன்னதினால்தானே வந்தேன். பின்னால் ஆட்கள் வருகிறார்கள், சீக்கிரம் என்னை எடுத்துவிடு, இல்லாவிட்டால் விபரீதம் வரும் என்றான். சந்திரமதி இவ்வளவு கெட்டிக்காரியா? இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கு சேர்த்து புத்தி கற்பிக்கிறேன். ஓஹோ, தாங்கள் இளவரசி மணிமேகலையா? அம்மணி, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னித்து காப்பாற்றி விடுங்கள். இனிமேல் இம்மாதிரி தப்பு காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று கெஞ்சினான் வந்தியத்தேவன். இருளில் இரு மெல்லிய கரங்கள் வந்தியத்தேவனுடைய தோள்களை பிடித்து தாங்கி மெல்ல கீழே தரையில் இறக்கின. சுவரில் தோன்றிய துவாரம் மூடிக்கொண்டது. இளவரசி, உங்களுக்கு அனந்த கோடி வந்தனம் என்றான். கொஞ்சம் பொறு, நான் உன்னை என்ன செய்யப்போகிறேன் என்று தெரிந்து கொண்டு வந்தனம் செலுத்து. தாங்கள் என்னை என்ன செய்தாலும் சரிதான். கொலைகாரர்களிடமிருந்து என்னை தப்புவித்தீர்களே, அதுவே போதும். அந்த அரக்கர் கைகளினால் சாவதை காட்டிலும் தங்களுடைய மணிக்கரத்தினால் சாகும்படி நேர்ந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான்.
1: அடே அப்பா, பெரிய வீராதி வீரனாயிருக்கிறாயே! அப்படி உன்னை தேடி வரும் கொலைகாரர்கள் யார்? கொஞ்சம் பொறு, முதலில் விளக்கேற்றி உன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன்.
0: அம்மணி, என் முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டுமா? தாங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது பின்னால் நின்று பார்த்த குரங்கு முகம்தான் என் முகம். சந்திரமதி வர்ணித்தாளே என்றான் வந்தியத்தேவன். இருட்டில் சிரிப்பின் ஒலியும் கை வளைகள் குலுங்கும் மோசையும் கேட்டன. வந்தியத்தேவன் அந்த அறைக்குள் தலையை நீட்டிய போது அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை மணிமேகலை மூடிவிட்டாள். அதனால் இருட்டாயிற்று. இப்போது அதன் மூடியை அகற்றியதும் தீபம் சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அதன் ஒளியில் வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் மணிமேகலை மெய்மறந்து நின்றாள். பக்கத்து வேட்டை மண்டபத்திற்குள் தடதடவென்று பலர் பிரவேசிக்கும் சத்தம் அந்த சமயம் கேட்டது.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: செங்கண்ணர் சம்புவரையர் கஜேந்திர மோக்ஷ வரலாற்று கருத்தை தம் அரண்மனை ரகசிய வழிகளில் அமைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. வேட்டை மண்டபத்துக்குள்ள வரணும்னா முதல வழிவிடணும். அங்கிருந்து அந்தப்புறத்துக்கு போகணும்னா யானையின் தயவு வேணும். நல்லது. வந்தியத்தேவன் உள்ள வந்து சேர்ந்ததை நினைவு கூறுவோம். அடர்த்தியான மூங்கில் காடு, ஒத்தையடி பாதையில் முள்ளு குத்திக்காமல் பார்த்து நடந்த ஐயனார் கோவிலுக்கு வந்துடலாம். பலிபீடத்துக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருக்கிற சூலாயுதத்தை திருகினா சுடுமண் யானையும் குதிரையும் நகரும். அந்த பள்ளத்தில் இறங்கி சுரங்க வழிக்கு போயிடலாம். தஞ்சாவூர் சுரங்க வழியில் மோதிக்கிற மாதிரி தூண் இருந்துச்சு, இங்கே இல்லை. அங்கே பொக்கிஷ நிலவர இங்கே படிக்கட்டு ஏறினதும் வேட்டை மண்டபம். வெறும் தரையில் கிடக்கிற முதலைய நகத்தினா தான் வந்த வழியே போக முடியும். அதை கவனிக்காமல் போயிட்டா சுவரோட சுவராக யானை பொருத்தப்பட்டிருக்கும் இடத்த உத்து பார்க்கணும். கஜேந்திர மோக்ஷ கதை ஞாபகத்துக்கு வந்தால் எல்லாம் எளிதாயிடும். அந்த புறத்துக்கு போக அந்த யானை தான் வழிகாட்டும். வெளியே போகணும்னா முதல்ல தஞ்சாவூர் சுரங்க வழியில் நடந்த நாடகத்தில் உரையாடல் எதுவும் வந்தியத்தேவன் காதில் விழலை. இங்கே வேட்டை மண்டபத்துக்குள்ள மணிமேகலை வர்றதை பார்த்ததும் இடும்பன்காரி தூசி தட்டுற மாதிரி பாசாங்க செய்கிறான். பள்ளிப்படை காட்டில் தேவராளன் பாட்டுக்கு இவன் உடுக்க அடித்தது நினைவு இருக்கும். இங்கே என்னமோ சத்தம் கேட்டது, நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? இதுக்கு பதற்றம் அடையாமல் எப்படி மறுமொழி தர்றான் பாருங்க. ஒரு நாழிகைக்கு மேலே இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாகவா இங்கே வந்தீர்கள்? திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. கேட்குறான் அந்த வாயாடி பெண், சந்திரமதி எங்க? இலக்கியத்தில் வாவல்னும் பேச்சு வழக்கில் துறிஞ்சல்னும் குறிப்பிடப்படுற வௌவால் விலங்கை போல குட்டி போடும், ஆனால் பறவையை போல பறக்கும். காது இல்லாமல் இதனால் பார்க்க முடியாதுன்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஆமாம், ஒலியின் உயர் அலைவரிசையை அனுப்பி அதன் பிரதிபலிப்பை கொண்டு தன் பாதையில் உள்ள தடைகளை கண்டுக்கும். வௌவாலின் செவிகளுக்கு இந்த எதிரொலியை ஏற்கும் ஆற்றல் உண்டு. அனந்த கோட்டி, அனந்த முடிவில்லாத

0: கோட்டி 10,000 ஆயிரங்கள். அனந்த கோட்டி எண்ணிக்கையில் அடங்காதது. காப்பாத்தினா கோட்டி புண்ணியம், காப்பாத்தினதுனால அனந்த கோட்டி வந்தனம். வல்லவரையன் எதையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டான் இல்லையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வீட்டுல கிராக்கா லீக்கா
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
6: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
6: அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
5: அப்போ இப்பவே போலாம்.
7: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை, நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வீன் மற்றும் தேவ்மித்ரன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்களின்முடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் July 8 புதன்கிழமை முதல் 14 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம் இந்த மாதம் July 8 புதன்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் புது திரைசை பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை மாவட்ட நேர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் உற்சாகமாக இணைந்து தனக்கான விருப்ப பாடல்களை சந்தோஷமாக கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியினை கலகலப்பாக நகர்த்திய அறிவிப்பாளர் கைலாசம் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், விருதுநகர் வரதராஜ பெருமாள்,

0: பாஸ்கரன் மற்றும் குமரேசன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் July 8 புதன்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மனம் வீசிய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியானது மனம் ரசிக்கும் திரையிசை பாடல்களை தந்து சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் மாலை நேர தென்றலாக எங்கள் மனங்களை வருடி சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் காரைக்குடி சகுந்தலா, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோவன், திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன், பெருந்துறை ஆயிக்கவுண்டன்பாளையம் கௌசல்யா தேவராஜ், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அனிதா மற்றும் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் கல்லடி அமுதா, அருண்மொழி மற்றும் சந்திரமோகன்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 9 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானொலி நிகழ்ச்சியானது அன்றைய தினம் யோசிக்காம செஞ்சிட்டேன் என்ற தலைப்பில் நேயர்களின் பங்களிப்போடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அவரவர் கருத்துக்களை மனம் நிறைக்க தந்து சென்றார்கள். நிகழ்ச்சியில் நேயர்கள் பரவாயில்லை, நடந்தது நடந்துவிட்டது, அவசரத்தாலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ யோசிக்காமல் செய்த செயல்களை தனது அனுபவ கருத்துக்களாக நிகழ்ச்சியின் பக்கம் இணைத்தார்கள். நேயர்களின் எண்ண ஓட்டத்தை தாங்கி சென்றது அன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5-க்கும் நிகழ்ச்சியினை நெறியாளுக்கி செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தொண்டையூர் பால்சாமி, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், கரூர் மாவட்டம் மணவை சாகுல் ஹமீத்.
2: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 9 வியாழக்கிழமை அன்று மாலை 5 இசைவாசம் தூவிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒலித்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் தேனூரும் இன்ப ராகங்களாக எங்கள் மனங்களை மகிழ்வித்துச் சென்றன. கவிவரிகளோடு பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் கருப்பசாமி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5-க்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், இளையான்குடி இக்பால், சித்தி கதிஜா, திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி கவினயா, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி சரண்யா மதுமிதா, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அனிதா, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தேனி மாவட்டம் சுக்கன் பட்டி கங்காதரன் முத்துலட்சுமி மற்றும் கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் கனிமொழி.
0: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா.
3: ஏய் டாக்ஸி டாக்ஸி, சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காது.

0: டோன்ட் டாக் டு மீ. ஏய் டாக்ஸி, டாக்ஸி, டாக்ஸி.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா இன்னும் பனி பூவு.
0: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
1: சிந்து தடி முத்து மழை பூவு.
0: அடடா என் கவியரசர் கம்பா.
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
0: ஆஹா, ஆடு நனைதேன்னு ஓன.

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிடம் பூவு, ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடும்.
0: ஆமா, நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா, தீர்ந்து போச்சு. எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா, போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.

0: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதைய கேட்கணுமா?
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
0: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
1: வீண் கோபம் ஏ,
0: நீ திருந்தவே மாட்டே.
1: ஆண் பாவம் ஏ,
0: தாங்களையா.
1: I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நிதி.
0: பல்லாங்குழி மங்கத்தா.

0: இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாலும் உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். டாக்ஸி டாக்ஸி.
1: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 10 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாராட்டுங்கள் ஏன் என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அனுபவ கருத்துக்களை நேயர்களின் எண்ணம் அறிய பகிர்ந்தார்கள். மற்றவர்களை மனதார பாராட்டுவது அவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்தவும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது. ஒருவரின் சிறு முயற்சியை அங்கீகரிக்கும் போது அது அவர்களுக்கு ஊக்கத்தை அளித்து அவர்களின் முழு திறனையும் வெளிப்படுத்த உதவுகிறது என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தனது கருத்தினை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, ஆவுடையார் கோவில் ராஜலட்சுமி, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், கரூர் மாவட்டம் வனவை சாகுல் ஹமீத், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன் புஷ்பலதா லிங்கே சிவராஜ், தென்காசி மாவட்டம் சந்திரகொண்டான் முருகப்பெருமாள், திண்டுக்கல் நாகல்நகர் அறிவொளி சீதாராமன், சேலம் சிவம், தூத்துக்குடி முல்லக்காடு பாபு.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 10 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10 வந்த நினைவீசுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் தத்தைப்பான இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் இரவை மயக்கும் பாடல்களாக வந்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், திருச்சி சமயபுரம் சர்வேஸ்வரி, இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா, திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புதுத்தெரு ஜிப்ரிலி பாபு. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப

0: மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 11 சனிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது சுகாதாரமா அல்லது பொருளாதாரமா என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் வகையில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கான கருத்துக்களை முன்வைத்தார்கள். மக்கள் தொகை பெருக்கத்தால் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய

0: அன்றைய தினம் மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது. சுகாதாரமா அல்லது பொருளாதாரமா என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் வகையில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கான கருத்துக்களை முன்வைத்தார்கள். மக்கள் தொகை பெருக்கத்தால் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய இரண்டுமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து சமமாகவே பாதிக்கப்படுகின்றன. தனிநபர் அளவில் சுகாதாரமும் தேசிய அளவில் பொருளாதாரமும் என இவற்றின் தாக்கம் வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுகிறது என்று தனது கருத்தினை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் தொண்டையூர் பால்சாமி, நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, நத்தக்காடையூர் வலம்புரி பாலு, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி.
1: அடுத்ததாக இந்த மாதம் July 11 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது இசை என்னும் நதியினிலே என்னும் தலைப்பில் இசையால் வசமாகும் இனிய இடைக்கால கீதங்களாக வந்து சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மாவட்டம் சண்முகம், தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா மற்றும் மதுமிதா.
0: அடுத்ததாக இந்த மாதம் July 12 ஞாயிற்றுக்கிழமை அன்று நேயர்களின் முன்னிலையில் நடைபெற்ற நம் கோடை பண்பலை 100.5 27 உதய நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேரிலும் வானொலி வழியாகவும் கேட்டு மகிழ்ந்தோம் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் ஆவுடையார் கோவில் ராஜலட்சுமி, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பாரதி பூபதி மோனிகா ஸ்ரீசுதன், சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி, தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன் புஷ்பலதா யுவராஜ் மகேஸ்வரி, மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி, காரைக்குடி சகுந்தலா மற்றும் தென்னம்பட்டி சவுந்தரராசு கலாவதி. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். பரமத்தி வேலூர் ரமேஷ், சுரேஷ், ராஜா, மணி, தனம், அஞ்சனா, சஞ்சனா, ஆராதனா, மேகலா, உமா, பிரியா, வாணி மற்றும் வசந்தி.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 13 திங்கட்கிழமை அன்று காலை 7 இடம்பெற்ற சுகமான காலை நிகழ்ச்சியில் வளம் வந்த திரை இசை கானங்கள் ஒவ்வொன்றும் காலை நேரத்தில் எங்கள் காதுகளில் இனிமை சேர்த்தன. பாடல்களுக்கு இடையே அரங்கேறிய குறு நிகழ்ச்சிகளும் சிறப்பு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 13 செவ்வாய்க்கிழமை அன்று 7 ஒழித்த ஆசையில் ஒரு குக்கு என்ற குறு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கட்சவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியில் ஒழித்த அத்தனை நேயர் விருப்ப பாடல்களும் எங்களுக்கும் பிடித்த பாடல்களாக இருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் வினோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி மற்றும் நத்தக்காடையோர் வலம்புரி பாலு.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்களின்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஜூலை 8 புதன்கிழமை முதல் 14 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரதாப் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் மற்றும் சிவாஜி.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800425511. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 வந்த வசந்த விடியல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற குறு நிகழ்ச்சியான ஆலய உலா மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. உதய நாளில் காலையில் கும்பகோணம் அருகே உள்ள சரபேஸ்வரர் ஆலயம் கண்டு மனமகள் பெற வைத்தது. சரபேஸ்வரர் நரசிம்மர் வழிபாடு செய்வது குறித்து பல விளக்கங்களை தொகுத்து வழங்கினார்கள். நிகழ்ச்சியானது அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சந்திரசேகரன். அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 13 திங்கட்கிழமை அன்று மாலை 5 அரங்கேறிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வளம் வந்த அத்தனை பாடல்களும் கேட்க கேட்க இனிமை தந்தது. அதே போன்று அன்று இரவு 9 அரங்கேறிய கொடைத்தின்றலும் இடைக்கால இன்னிசை கானங்களாக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் கும்பகோணம் பிரதீப் மற்றும் பிரீதா.
0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலா. அவர் இந்த மாதம் ஜூலை 13 திங்கட்கிழமை அன்று 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியுள்ளார். அன்றைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது ஜானகி அம்மாவின் இசை அஞ்சலியாக வாசம் தந்தது. நிகழ்ச்சியில் ஜானகி அம்மாவின் வாழ்க்கை வரலாறு குறித்தும் அவரின் இசை பயணம் குறித்தும் அழகாக எடுத்துரைத்து அவர் பாடிய திரையிசை பாடல்களை நிகழ்ச்சியோடு கோர்த்து காலங்கள் பல கடந்தாலும் காற்றலையில் தவழும் பாடல்களையும் காதல் கீதங்களையும் செவியோரம் சேர்த்து சென்ற மூத்த அறிவிப்பாளர் சலிமா ஷாஜஹான் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ணப்பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலா. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது. நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சத்யா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

உடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடக மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குத்துச்சண்டை பிரிவின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியூமோ அல் அகமதியை வென்றார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. பின்னர் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் மாணவ கண்மணிகளே. மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். இதை எப்படின்னு கொஞ்சம் பேசலாமா இன்னைக்கு? இன்னும் கொஞ்சம் பணம் வந்தால் மகிழ்ச்சி, அடுத்த பதவி கிடைச்சா நிம்மதி, வெளிநாடு போனால் சந்தோஷம். இப்படி நம்ம மனசு மகிழ்ச்சியை எப்போதுமே நாளைக்கு நாளைக்குன்னு ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு இலக்கை அடைஞ்ச உடனே அது போதாது அப்படின்னு மனசு அடுத்த இலக்கை தேடத் தொடங்குது. 1 கோடி இருந்தால் இன்னும் 5 கோடி வேணும், 1 கார் வாங்கினா இன்னும் பெரிய கார் வாங்கணும். இப்படி மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு மூவிங் டார்கெட்டாக மாறிடுது. ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு விதமான அனுபவம் இருக்கும். 20 வயதில் இருக்கிற சுதந்திரத்தை 60 வயதில் இருக்கிற செல்வத்தால் வாங்க முடியாது. 60 வயசில் கிடைக்கிற அனுபவத்தை 20 வயசோட உற்சாகத்தால் மாற்ற முடியாது. அதனால் மகிழ்ச்சி என்பது எங்கேயோ போய் அடையிற இலக்கு இல்லை, நாம் வாழ்கிற ஒவ்வொரு தருணத்திலும் உணர வேண்டிய மனநிலை தான். நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் எந்த வெற்றியும் போதுமானதாகவே இருக்காது. பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றியோடு இருந்தோம்னா சாதாரண நாட்கள் கூட அழகான நினைவுகளாக மாறிடும். இலக்குகளை அடைய ஓடணும் தான், ஆனால் அதுக்காக மகிழ்ச்சியை ஒத்தி வைக்காமல் இருப்போம். ஏன்னா மகிழ்ச்சி என்பது நிறைவாக கிடைக்கிற பரிசு இல்லை, அது வாழ்க்கையை வாழும் விதத்திலேயே கிடைக்கும் வரம் அப்படின்றத மனசில் வச்சுட்டு போகலாமா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு? இன்னைக்கு நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது தை தை தத்தை பஞ்சதந்திரம் என்ற 2 விளையாட்டுகளோடு. பஞ்சதந்திரம் அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு தொடர்புடைய வார்த்தைகள் அல்லது வாக்கியங்களை நீங்கள் சொல்லணும். தை தை தத்தை ஒத்த ஓசையுடைய வார்த்தைகளை சொல்லணும். ரொம்ப எளிமையான விளையாட்டுகள் தான், எல்லாரும் தயாராக இருப்பீங்க. நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அழைக்கலாம். அழைப்பதற்கு 24 24 24 மற்றும் 24 24 29 என்ற எண்களை குறித்து கொள்ளுங்கள். முன் இணைப்புக்கு 04 54 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன். வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் மாணவ கண்மணியை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலையனன்பட்டியிலிருந்து பிரகலாதன் கா.
0: பிரகலாதன், எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 6ஆம் வகுப்பு.
0: 6ஆம் வகுப்பு போயிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க?
1: விளையாடலாமா?
0: உங்களுக்கான வார்த்தை மணித்துளி. மணித்துளி அப்படின்றது என்ன அப்படின்னு யோசிங்க, அது சம்பந்தமான வார்த்தைகளை சொல்லுங்க. பிரகலாதன்,
1: அது நமக்கு அத்தியாவசிய தேவை.
0: அத்தியாவசிய தேவையா? சரி, அப்புறம்
1: நம்மளுக்கு தேர்வு எழுத பயன்படும்.
0: தேர்வு எழுதுறப்ப நம்ம அதை பார்த்துட்டே எழுதுவோம். சரி, அது சார்ந்த வார்த்தைகளை சொல்லலாமே. மணி துளி சார்ந்த வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கும்?
1: ஸ்கூலுக்கு போறப்ப பார்த்துட்டே போலாம்.
0: ஆமாமா, அதனுடைய வார்த்தைகளை சொல்லுங்க. இப்ப நான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப மணி துளி அப்படின்னா கடிகாரம் சொல்லலாம், சொல்லலாமா?
1: அப்ப
0: அந்த மாதிரி வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கு?
1: முள்.
0: சரி, முள், கடிகாரத்துடைய முள். அப்புறம்
1: எண்கள்.
0: எண்கள், சரி. இப்ப மணித்துளி என்னமா?
1: வண்ணம்.
0: வண்ணம் வருமா? மணித்துளியுடன் வண்ணம் எப்படி இணையும்?

0: இப்போ நேரம்னு சொல்லலாம். அது சார்ந்த வார்த்தைகள், மணித்துளிக்கு நேரம் சொல்லலாம், கடிகாரம் சொல்லலாம், எண்கள் சொன்னீங்க. பிரகலாதன்,
1: நிமிடம்
0: நிமிடம் பார்த்தீங்களா, சூப்பரா சொல்றீங்க. நிமிடம்,
1: நொடிகள்,
0: நொடி, நொடிகள், சூப்பரா விளையாடுறீங்க. சொல்லுங்க.
1: ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் கண்டுபிடிக்கலாம்.
0: மணி நேரம், சரி பரவாயில்ல. கணம் சொல்லலாம் இல்லையா, கணம். பொழுது அப்படின்ற வார்த்தை சொல்லலாம், காலம் சொல்லலாம், தருணம் கூட சொல்லலாம். சரிங்களா, ரொம்ப அழகா விளையாண்டீங்க பிரகலாதன். நன்றிமா.
1: நன்றிங்கா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.

0: நேரம் 8:18 இந்த கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவ கண்மணிகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. நம்மோடு இணையவிருக்கும் அடுத்த மாணவ செல்வத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் கண்ணாடி காத்தா ராஜா அண்ணாமலையில இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: ஏன் ஒவ்வொரு வாரத்துக்கு இடையில ஒரு ஒரு அப்படி ஒரு ஒரு கேப் அப்படியே அது பின்னாடி எக்கோ வருமா? ஏன் அன்புமணி பின்னாடி அப்படி எக்கோ வருமா?
1: வரும்க்கா.
0: வரும் வரும். என்ன படிக்கிறீங்க?
1: 12ஆம்க்கா.
0: 12ஆம் போயாச்சு. அப்படியே பயங்கர ஈஸியா இருக்கா இல்ல ரொம்ப எளிமையாக இருக்கிறதா எப்படி இருக்கிறது?
1: கஷ்டமா இருக்கும் ஈஸியா இருக்கும்
0: அப்படியே ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா?
1: ஆமாக்கா.
0: சரி ரொம்ப மகிழ்ச்சி அன்புமணி. விளையாடலாமா நம்ம? சரி உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை. நான் ரொம்ப எளிமையான வார்த்தை தான் கொடுக்க போறேன். 12ஆம் வகுப்பு மாணவருக்கான வார்த்தையா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணுவோமா?
1: சரிங்கக்கா.
0: உங்களுக்கான வார்த்தை கடை.
1: வடை.
0: வடை சாப்பிட்டீங்களா சாயங்காலம்?
1: சடை.
0: வடை.
1: வடை.
0: இருங்க மெதுவா மெதுவா.
1: வடை.
0: வடை.
1: சடை.
0: சடை.
1: தடை.
0: தடை.
1: நடை.
0: நடை.
1: மடை.
0: மடை.
1: விடை.
0: விடை.
1: அப்புறம் வந்து
0: அப்புறம்
1: குடை.
0: குடை. யார் அங்க சொன்னது உங்களுக்கு?
1: நான் தாக்கா.
0: நானே அப்படியே அது திருப்பி எக்கோ ஆகி வந்துருச்சு அப்படித்தானே? சரி சொல்லுங்க.
1: விடை.
0: விடை சொல்லிட்டீங்களே, எத்தனை தடவை விடையை விடை விடை சொல்லிட்டே இருக்கீங்களே. விடை வந்துருச்சு.
1: உடை.
0: எதுமா?
1: உடை.
0: உடை.

0: திடை.
1: எதுமா?
0: திடை.
1: திடை. திடைனா என்ன அர்த்தமா?
2: அது வந்து
1: அது வந்து அதெல்லாம் இல்லை, நீங்களாம் எழுதிக்கங்க அப்படின்ற மாதிரி இருக்கு.
2: அப்புறம் கடை.
1: ஆமா, அங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காரு, யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்கள நீங்க சீக்கிரட்டா சொல்லுங்க, கேட்டுக்கலாம் நம்ம.
0: அன்னை.
1: அன்னையா? யாரு, உங்க அம்மாவா?
0: அன்னை.
1: என்னம்மா?
0: அண்ணன்.
1: அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அண்ணனுக்கு ஒரு நன்றி. நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க, இன்னும் சில வார்த்தைகள் மட்டும் நம்ம விட்டுட்டோம். கொடை விட்டுட்டோம் இல்லையா? கொடை. நீங்க குடை சொன்னீங்க, நான் சொல்றது கொடை. குடை வேற, கொடை வேற இல்லையா? அப்புறம் புடை. புடை சொல்லலாம், புடைப்போம் இல்லையா? புடை சொல்லலாம். அடை கூட சொல்லலாம்ல, சாப்பிடுவோம்ல அடை. ஆமா, அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் தான் இன்னும் சில வார்த்தைகள். படை, படை கூட சொல்லலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க அன்புமணி, ரொம்ப நன்றிமா.
0: நன்றி, வணக்கம்க்கா.
1: ஓகேமா, வாழ்த்துக்கள்மா.

0: கலை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, காலை 9 மணிக்கு வானவில் ஈரோடு புத்தக திருவிழா 2026 என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். காலை 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, 3 மணிக்கு கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8:30 தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், கொடை தென்றலில் 3ம் கண் கண்காணிப்பு கேமரா குறித்து விழிப்புணர்வை தருகிறார் தேனி என் முத்து செந்தில்குமார் அவர்கள், 10:00 கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பு நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நேரம் 8:29. இது கோடை பண்பலை 100.5 நிலமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு இணையவிருக்கும் மாணவ செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் மருதநாயில இருந்து புகழ் கணபதி.
1: புகழ் கணபதி எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
2: 6th ஸ்டாண்டர்ட்.
1: முன்னாடி எல்லாம் பேசிருக்கீங்களா நம்ம வானொலியில இந்த நிகழ்ச்சியில?
2: நான் பேசிருக்கேன்.
1: இன்னைக்கு பள்ளி இருந்துச்சா இன்னைக்கு விடுமுறையா?
2: இன்னைக்கு விடுமுறை.
1: விடுமுறை என்ன பண்ணீங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லா?
2: விளையாண்டீங்க.
1: அப்புறம் ஃபுல் டே விளையாண்டுட்டே இருந்தமா? என்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டோம்?
2: இந்த டாக்டர் விளையாண்டோம்.
1: டாக்டர் விளையாட்டெல்லாம் விளையாண்டீங்களா? யார் கூட சேர்ந்து விளையாண்டீங்க?
2: சில சமயம் நான் வந்து தனியாக விளையாண்டேன், என் ஃப்ரெண்டு விளையாண்டோம்.
1: அப்படியா? உங்கள் ஃப்ரெண்டு பேர்லாம் சொல்லுங்க.
2: விபின்.
1: சரி, நீங்கள் வந்து ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் தெளிவாக கேட்கும். பக்கத்தில் இருந்தீங்கன்னா சரியாக கேட்காது.
2: தன்வந்த்ராம்
1: சரி, இப்ப தன்வந்த்ராம் பிபின்.

0: என் பிரியாட்டையெல்லாம் போய் நாளைக்கு சொல்லுங்கள், நான் வந்து நேற்றுக்கு ரேடியோவில் பேசினேன் விளாண்டேன்னு சொல்லிட்டு. சரியா? சரி, உங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுக்க போகிறேன் பஞ்சதந்திரம் விளையாட்டில். அந்த வார்த்தை தொடர்புடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். சரியா? உங்களுக்கான வார்த்தை காடு.
1: விலங்குகள்.
0: விலங்குகள். சரி.
1: மரங்கள்.
0: மரங்கள்.
1: செடி கொடிகள்.
0: செடி கொடிகள்.
1: பறவைகள்.
0: பறவைகள்.
1: ஆறுகள்.
0: ஆறுகள்.
1: சிறு குளங்கள்.
0: சிறு குளங்கள். சரி.
1: புல்வெளிகள்.
0: புல்வெளிகள். அப்புறம் இன்னும் காடு சார்ந்த வார்த்தைகள் நிறைய இருக்கு. இயற்கை சொல்லலாமா? இயற்கை. இயற்கை.
1: இயற்கை. தேனீக்கள்.
0: தேனீக்களா? சரி.
1: பறவைகளின் கூடுகள்.
0: பறவைகளின் கூடுகள்.
1: குகைகள்.
0: குகைகள்.
1: மரப்பொத்துகள்.
0: மரப்பொந்துகள். அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கும் காட்டில்? இல்லை காடுக்கு வேற என்ன பேரெல்லாம் இருக்கு அப்படிலாம் யோசிக்கலாம். என்னம்மா?
1: தெரியாது,
0: அதெல்லாம் தெரியல. சரி, இப்போ காடுக்கு வந்து ஆரண்யம் அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்கு.
1: என்னது?
0: ஆரண்யம்.
1: ஆரண்யம்.
0: சோலைன்னு சொல்லலாம் இல்லையா? சோலை. அப்புறம் வனம்னு சொல்லலாம் இல்லையா? காட்டை வந்து வனம்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சில சமயம் கேட்டிருக்கீங்க. அப்புறம் வனப்பு, வளம், நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். செழிப்பு அப்படின்னு காடு சார்ந்த வார்த்தைகள் நிறைய இருக்கு. நீங்களும் நிறைய சொன்னீங்க, அழகா விளையாண்டீங்க. உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
1: ஓகே, தேங்க் யூ.
0: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: கோடை எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம், உங்களுக்கான வார்த்தை வெளிச்சம். வெளிச்சம், வெளிச்சம் சார்ந்த என்னமா? சூரியன், நீங்க வார்த்தை சொன்னாலே போதும். சூரியன், நில ஒளி, நில ஒளி. அப்புறம் நெருப்பு,
1: விண்மீன்கள். தீப ஒளி.
0: அழகா சொல்லிட்டீங்க. நெருப்பு, விண்மீன், தீப ஒளி, சூரியன், நில ஒளி சொல்லியிருக்கிறீங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கு.
1: மின்சார ஒளி,
0: மின்னொளி இல்லையா? மின்சார ஒளி, மின்னொளி. சுடர் கூட சொல்லலாம்ல, சுடர். வெளிச்சம் சார்ந்த வார்த்தைகளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க மேடம்.
0: வேற யோசிங்க. சுடர், சுடர் எரியும் போது அந்த இடம் எப்படி இருக்கும்?
1: பிரகாசமா இருக்கும்.
0: பிரகாசமாக இருக்கும். பிரகாசம் சொல்லலாம்ல. இப்போ நீங்க வந்து நெருப்பு சொன்னீங்க, நெருப்புல இருந்து என்ன வரும்? அந்த அதை என்னன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல ஃப்ளேம்ஸ்னு சொல்லுவோம். தமிழ்ல
1: சுடர் ஒளி.
0: சுடர் அது வந்து நம்ம இதுல தீபத்துல இருந்து வர்றது இல்லையா? நெருப்புல இருந்து வர்றப்போ அதை கதிர் அப்படின்னு சொல்லலாமா? கதிர்
1: சொல்லலாம்.
0: வேற சரி பரவாயில்ல. பொன் ஒளி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பொன் போன்ற ஒளி, ஒளினா பொன் ஒளின்னு சொல்லுவாங்க. ஒளி கீற்று கூட சொல்லலாம்ல, அந்த மின்னெல்லாம் வர்றப்ப. ஒளி கீற்று சொல்லலாம். சொல்லுங்க.
1: மின்னல் ஒளி
0: மின்னொளி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. இன்னும் சூரியனுக்கு வேற பெயர்கள்லாம் இருக்குல்ல, அதுல இருந்தாலும் வெளிச்சம் வருதே.
1: ஆதவன்,
0: கதிரவன். விண்மீனுக்கு கூட நிறைய வேற பெயர்கள்லாம் இருக்கு. நிலவுக்கு வேற பெயர்கள் இருக்கு. நட்சத்திரம் சொல்லலாம்ல. நிலவுக்கு மதின்ற வார்த்தையெல்லாம் கூட இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்களுமே நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறீங்க திவாகர். ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து விளையாடுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம் மேடம். நன்றி.

0: 8:40 இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. நம்மோடு இணைந்து பேச காத்திருக்கும் அடுத்த மாணவரை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம்.
1: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் வனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5. ஈழா மேல மக்களுக்கும் நமது நிலையத்தில் பணியாற்றிடும் அனைவருக்கும் இனிமையான இரவும் வணக்கம்.
0: உங்க பெயரை சொல்லிவிடலாம். அதோடு இணைந்து
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம்பாட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறேன்.
0: திவாகர் என்ன வகுப்பு படி? நலமா இருக்கிறேன் திவாகர், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். உங்களுக்கு எந்த வகுப்பு படிக்கிறீங்கன்னு சொல்லிருங்க.
1: வரலாறு 11ஆம் வகுப்பு படிக்கிறீங்க.
0: 11ஆம் வகுப்பு வரலாறு குரூப்ல படிக்கிறீங்க.

0: நிகழ்ச்சியோடு இணைவிருக்கும் அடுத்த மாணவரை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க.
1: என்ன
0: பெயர்மா?
1: ஆர்
0: சாஷ்வின். ஆர் சஷ்வினா?
1: ஆமா.
0: எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க. வந்துட்டீங்களா? எங்க இருந்து பேசு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எதுமா? பரமத்தி வேலூர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஆமா. சரி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 6 வகுப்பு படிக்கிறீங்க. உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை. உங்களுக்கான வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தை தான், இலை.
1: மலை.
0: மலை. எளிமையான வார்த்தை தானே, இலை மலை. அப்புறம் எதுமா?
1: மலை.
0: மலை. மலை சொல்லிட்டீங்களே, முன்னாடியே சொல்லிட்டீங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கு. கலை கூட சொல்லலாம், கலை.

0: ஞாபகம் வரலையா? சரிம்மா, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிக்கு நன்றிம்மா.
1: தலை
0: சொல்லுங்க.
1: தலை
0: கேட்கலமா?
1: தலை வலை
0: வலை
1: இலை
0: இலை இலை தான் நான் சொன்னேன், நீங்களும் இலையே சொல்றீங்க.
1: விலை
0: எதுமா?
1: விலை
0: விலை எத்தனை எத்தனை முறை விலை வரும்? நிறை முறை வந்துவிட்டது.
1: வலை
0: வலை. சரி, பரவாயில்ல, நீங்கள் நல்லா முயற்சி பண்ணீங்க. நான் சொல்கிறேன், கலை கலை அலை வலை சிலை தலை நிலை விலை நீங்கள் சொன்னீங்க. குலை குலைனா அந்த குலையோடு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தலை அப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், அடுத்த முறை இன்னும் சிறப்பாக விளையாட. கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிவா.
1: தேங்க்யூ.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். கனவுகளை நோக்கி ஓடுங்கள், இலக்குகளை அடையுங்கள். ஆனால் மகிழ்ச்சியை மட்டும் நாளை என்று ஒத்திவைக்காதீர்கள். ஒவ்வொரு நொடியுமே வாழ்வதற்கானது அப்படின்றத மனசுல வச்சுட்டு நிறைவு செஞ்சுக்கலாமா இன்னைக்கு நிகழ்ச்சிய? இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற முயற்சித்த மாணவ கண்மணிகளுக்கும் கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

இனிய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது

அன்னை மடியில் மண்ணை நாம் காண்பதற்கு தன்னை வரமாய் தந்தவள் அவள். மண்ணை நாம் காண்பதற்கு தன்னை வரமாய் தந்தவள் அவள். கண்ணை இமைகள் காப்பது போல உன்னையும் என்னையும் காப்பவள் அவள். கண்ணை இமைகள் காப்பது போல உன்னையும் என்னையும் காப்பவள் அவள். அவளுக்கு அன்னை என்று பெயர், அவளுக்கு அம்மா என்று பெயர், அவளுக்கு தாய் என்று பெயர். அவளை அன்பு என்று அழைக்கலாம், பாசம் என்று அழைக்கலாம், நேசம் என்று அழைக்கலாம், உறவு என்று அழைக்கலாம், உணர்வு என்று அழைக்கலாம், கருணை என்று அழைக்கலாம், காருண்யம் என்று அழைக்கலாம். இப்படி எத்தனை எத்தனையோ பெயர்களில் அவளை அழைக்கலாம். அவளின் சுவாசமே தனது மழலைகள்தான். குழலின் மொழிக்கும் யாழின் இசைக்கும் மேலானவள் அன்னை. நாம் இந்த பூமியில் இசைபட வாழ தன்னையே தருகின்ற அட்சய பாத்திரம்தான் அன்னை. ஆம் நேசநேயங்களே, அன்னை அவளின் அருமை சொல்லும் அமுத இசை கானங்கள் இன்றைய உயிரில் உறைந்தவையில் அன்னை மடியில்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

அடுக்குமாடி வீடுகளில் குளிர் சாதன வசதிகளோடு வாழ்ந்து வந்தாலும் அன்னை அவளின் நூல் சேலையை போர்த்தி தூங்குகின்ற சுகமே தனிதான்.

அன்னையவளின் பாத கமலங்களுக்கு அபிஷேகம் பல செய்து பிள்ளை நமது எல்லையில்லா பக்தியினை காட்டுவது கோயில்களுக்கு சென்று தரிசனம் காண்பதை விட மேலானது.

பாலம் பாலமாய் வெடித்து காய்ந்து போன அவளின் பாதங்கள் சொல்லுகின்றன, எனக்காக அவள் நடந்து நடந்து கடந்து வந்த பாதைகள்.

விழிகளில் இருந்து துளி நீர் வடிந்தால் கூட தாங்கிக் கொள்ள மாட்டாள். வழி இதுவென்று நமக்கு வகுத்துச் சொன்ன வற்றாத நேச ஊற்று அவள் அல்லவா?

இந்த பூமியில் வலம் வரும் உயிர்கள் ஆயிரம் ஆயிரம். அத்தனை உயிர்களையும் ஜனிக்க வைப்பது அன்னை என்ற உயிரே. அந்த உயிருக்கு இணையாக நமது உயிரையே கொடுத்தாலும் ஈடு ஆகாது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: எங்கு பார்த்தாலும் அன்னையின் பாசம் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. குறைவில்லா கருணைக்கு கடவுளுக்கும் மேலானவள் தாய்தானே.

இருக்கின்றவரை தெரிவதில்லை அன்னையின் பெருமை. ஒருமையாக இருந்து நம்மை ஊட்டி வளர்த்து உயரத்திலே நாம் நிற்க ஓயாது உழைத்தவள் ஓயாது உழைப்பவள் தாய் மட்டுமே.

பிறந்ததும் தாயிடம் இருந்து, பிரிந்ததும் தாயிடம் இருந்து, தெரிந்த மட்டும் அவளின் அன்பிற்கு அணை ஒன்றும் கட்டப்படவில்லை இதுவரை.

நேச நேயங்களே, இமயமலையின் உயரம் தன்னை அளந்து விடலாம். அன்னையவளின் இதயத்திலிருந்து வருகின்ற அன்பு மழையை அளந்துவிட முடியாது. அளவிடும் கருவிகளும் கிடையாது. இதுவரை அளந்து சொன்னவர் எவரும் கிடையாது. அன்னை என்பவள் அருகில் இருக்கும் போதே அவளின் இதயத்தில் நிரந்தரமாய் இடம் பிடித்து விடுங்கள். சந்திப்போம் நேசநேயங்களே. சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

0: பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, காலை 9 மணிக்கு வானவில், ஈரோடு புத்தக திருவிழா 2026 என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். காலை 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, 3 மணிக்கு கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8:30 தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், கொடை தென்றலில் 3ம் கண் கண்காணிப்பு கேமரா குறித்து விழிப்புணர்வை தருகிறார் தேனி என் முத்து செந்தில்குமார் அவர்கள், 10:00 கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பு நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி தொடரவிருக்கிறது நினைவே சுகம், புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலையின் நினைவே சுகம் என்று பயணிக்க இருக்கிறது. மண்ணின் மனம் பேசும் கதைகளும், மக்களின் மனம் சுமக்கும் கனவுகளும், உழைப்பால் உயர்ந்து வெற்றியாக மலரும் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோடு. தொண்டைமான் மன்னர்களின் ஆட்சி சுவடுகளையும், சித்தன்னவாசல் ஓவியங்களின் கலை பொக்கிஷத்தையும், குடுமியான் மலை இசை கல்வெட்டுகளையும் உலகிற்கு பெருமையாக சொல்லும் அறிவின் நிலம் இது. வயல்களில் வியர்வை விதைத்து வாழ்வை வளர்க்கும் விவசாயிகள், தொழிலில் திறமையை நிரூபிக்கும் உழைப்பாளர்கள், கல்வியால் உயரங்களை தொடும் இளைஞர்கள் என ஒவ்வொரு முயற்சியிலும் ஒரு புதிய விடியல் கொண்டு உறவுகளை மதித்து பண்பாட்டை போற்றி எளிமையை வாழ்வியலாக கொண்ட மக்களின் மண்ணான புதுக்கோட்டை மாவட்ட நேர்களே, வாங்க இன்னைக்கு உங்க விருப்ப பாடல்களை தான் இசை பாட இருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியில். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க அழையுங்க 24 24 24 அல்லது 24 24 29 என்ற எண்களில் முன்னிணைப்புக்கு இணைத்துக் கொள்ளுங்கள். 0 4 5 4 2 நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: புதுக்கோட்டை மாவட்டம் கம்மாங்காடு வைத்தியநாதன் பேசுறேன் மேடம்.
1: என்ன பாடல் கேட்கலாங்க?
2: கோயில்
1: மணி ஓசை
3: கொடுத்துடலாங்க.

0: பாஞ்சாலி.
1: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
0: பரஞ்சோதி, பரஞ்சோதி.

0: கோடை பண்பலையின் நினைவே சுகம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோடு. நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: முருகேசன், கல்லூர், புதுக்கோட்டை மாவட்டம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: முதல் மதியில இருந்து ஆசாவே.
0: இதோ பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி.

0: நேரம் சரியாக 10:11. வானலை எங்கும் இசை தூறல் தூறிக்கொண்டிருக்கிறது. கோடை பண்பலையின் நினைவே சுகம். அழகான நினைவுகளோடு இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேடம், நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் பேசுறீங்க?
1: நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம், நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: அனைவரும் நலம். என்ன பாடல் கேட்கலாங்க?
1: நம்ம நேர்களுக்காக வந்து திரைப்படம் வந்து மெல்ல பேசுங்கள், செவ்வந்தி பூக்களின்

0: நேரம் இரவு 10:16. இப்போது நம்மோடு இணையவிருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல்ல இருந்து பேசுறேன்.
0: பெயர் சொல்லுங்க.
1: நாகராஜன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: இதய கோயில்ல இருந்து இதயம் ஒரு கோயில்.
0: இதோ பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.

0: இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய பண்பலையின் நினைவே சுகம். சந்தித்து விடலாம் அடுத்த நேயரை. வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் கூறுவது புதுக்கோட மாவட்டம் கோணாபுரத்துல இருந்து
0: என்ன பாடல் கேட்கலாமா?
1: சொக்கத்தங்கம் படத்துல இருந்து உன்ன நினைச்சு அந்த பாடி என்ன பாடல பண்பலை அனைவருக்காக
0: கேட்டுடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்? வணக்கம்.
1: இசை தென்றல் கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ் மேடம். வணக்கம், நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமாக இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கீங்க மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க
1: மேடம்? படம் பாடல் விளக்கார் மகளார் பாடலார்
0: குத்து விளக்காக பாடல். இது உங்களுக்காக. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, காலை 9 மணிக்கு வானவில், ஈரோடு புத்தக திருவிழா 2026 என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். காலை 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, 3 மணிக்கு கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8:30 தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், கொடை தென்றலில் 3ம் கண் கண்காணிப்பு கேமரா குறித்து விழிப்புணர்வை தருகிறார் தேனி என் முத்து செந்தில்குமார் அவர்கள், 10:00 கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: திரைப்பதிக்கும் கோடை பம்பளைக்கு இரவு நேர வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் புலாவிடுதி வெங்கடேஸ்ரீ. எனக்கு வாழ்வியமயம் படுத்த மணிக்காலமே ஒன்று பாட்டு.
1: நன்றிங்க பாடலுதான் உங்களுக்காக.

0: புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: கடும் பனி மழை என்று பாராமல் எங்களுக்காக இசையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கோடை பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளர் அம்மா வீணா வீரபத்திரன் அவருக்கும் நிகழ்ச்சியில் வணக்கம் கூறிய நிகழ்ச்சியினோடு புதுக்கோட்டை மட்டும் பொன்னமலா தலைவர் கீரை குடிக்கிறான் அசோக்குமார் பேசுகிறோம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு பார்வதி என்னை பாடல் பாடுறது சின்ன பூங்கிலி சிந்தும் தேன்மொழி என்ற பாடல் ஒரு
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி மேடம். நன்றி.

0: இரவு நேரத்தில் இன்னிசை பாடிக்கொண்டிருக்கும் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: புதுக்கோட்டை மாவட்டம் அரணாங்கில இருந்து கமலி பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: கலங்கை ஒலி படத்துல இருந்து இது மௌனமான நேரம்.
0: அருமையான பாடல், ஏதோ உங்களுக்காக. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: கூடை பண்பலையின் நினைவே சுகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோடு. நிகழ்ச்சியோடு இணையவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் அரசாங்க கருத்தா பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: நீதிக்கு இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவந்திப்பு அந்த பாட்டு கொடுங்க.
0: நன்றிங்கய்யா. பாடல் ஏதோ பண்பலையில்

0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம்.
1: கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, காலை 9 மணிக்கு வானவில், ஈரோடு புத்தக திருவிழா 2026 என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். காலை 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, 3 மணிக்கு கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8:30 தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடை தென்றல், கொடை தென்றலில் 3ம் கண், கண்காணிப்பு கேமரா குறித்து விழிப்புணர்வை தருகிறார் தேனி என் முத்து செந்தில்குமார் அவர்கள், 10 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பு நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வணக்கம்.
2: இனிய அன்பான இரவு வணக்கம். எங்கள் கூடப்பணி மாணவிக்கும் வீணா வீரபத்திரன் அறிவிப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்புலது ராஜாங்கடத்தில் பேசுகிறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
2: இன்று எனக்கு நண்டு படத்திலிருந்து அடித்தந்த வானம் பூமி, அடித்தந்த பூமி அன்னை அல்லவா.
0: நன்றிங்க, நன்றி. நண்டு திரைப்படத்தின் பாடலோடு நிறைவு பெற இருக்கிறது இன்றைய நினைவே சுகம். புதுக்கோட்டை மண்ணின் மனமும் மக்களின் அன்பும் மனதில் நிறைத்து நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவே சுகம். மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

பகலின் சத்தங்கள் எல்லாம் மெல்ல மௌனமாகி இரவின் அமைதி மனதை அரவணைக்கும் இந்த அழகான வேளையில் இசை என்ற சிறகை விரித்து உங்கள் இதயத்தோடு இணைந்து பயணிக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, காலை 9 மணிக்கு வானவில், ஈரோடு புத்தக திருவிழா 2026 என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். காலை 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, 3 மணிக்கு கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8:30 தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடை தென்றலில் 3ம் கண் கண்காணிப்பு கேமரா குறித்து விழிப்புணர்வை தருகிறார் தேனி என் முத்து செந்தில்குமார் அவர்கள், 10 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பு நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.

நேரம் இரவு 11:20. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

நேரம் இரவு 11:39. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

இதயம் நிறைக்கும் பாடல்களை கொண்டு இரவை மகிழ்வித்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை 11 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாக் சில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வசந்த விடியல், 6:35 கேட்கலாம் கரூர் தைலா செல் சென்டரின் பூந்தலில் நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம், 8:40 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில், 9:30 கேட்கலாம் சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா, 10:54 இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபில்லர் வித் லிங்க் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் மன் கி பாத், காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக, 12 மணிக்கும் கேட்கலாம் இல்லம் தேடி வரும் பண்பலை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:30 கேட்கலாம் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நெஞ்சில் நிறைந்தவை, 2:30 டோல் தமாகா தூள், 3 மணிக்கும் கேட்கலாம் உயிரெழுத்து கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக் அனில் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ணத்தூரிகை செப்புக செந்தமிழாக, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ராயர்கள் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் செப்புக செந்தமிழ், மாலை 5 மணிக்கு கேட்கலாம் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 கேட்கலாம் நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம மலர்கள், 6:01 விளக்கேற்றும் வேலை, 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 தங்கள் அன்புடன், 7:50 கேட்கலாம் சேவை செய்திகள், 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னை அஞ்சலாக, 8:30 இளமை பேசுகிறது, 9:00 மாஸ்டர் சேஃப்டி CCTV கேமரா நிறுவனத்தின் கொடைத்தின்றல், தேனி 3 கண் மாஸ்டர் சேஃப்டி CCTV நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள், நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள், 10:00 நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இரவு சிறகு.

0: இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு, அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல், குரல் எண் 119.

0: நிலவே, மலர் போன்ற கண்களைக் கொண்ட இவளின் முகத்தினை ஒத்திருக்க நீ விரும்பினால் உலகில் பலர் காணும்படியாக நீ தோன்றி உலா வராதே. குறள் எண் 119 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
1: மலரன்ன கண்ண

அன்பின் அதிகாலை வணக்கம் நேர்களே. வெள்ளொளியாய் மெல்ல எழும்பும் விடியல் அவனியை அரவணைத்து ஒளி வீசட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் எமது நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 மகாஹர்ட்ஸிலும் உலகத் தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, சரவண 4, பராபவ வருடம் ஆடித்திங்கள் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

விடியல் நீர வணக்கம் நேயர்களே. கோடி அணுவுள்ளும் கூடி நிற்கும் இறைவன், தேடும் கண்களுக்கு புலப்படாத இறைவன், மாய வித்தைகளுக்குள் மறைந்திருக்கும் இறைவன், ஓடி வருவது பாடி நிற்கும் மனதுள்தானே. இறை இசை பாட புலருகிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

அச்சம் தவிர்த்து உண்மை உழைப்போடு நாம் நடக்கும்போது எண்ணிய யாவும் ஈடேறும். நேரம் விடியற்காலை 5:27. இது கோடை பண்பலை 100.5 இன் அருள்மாலை.